0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டே, மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒன்னு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: புத்தாக்கம் செய்வதிலும் புது கண்டுபிடிப்புகள் உருவாக்குவதிலும் புதிய சிகரங்களை எட்டி பிடிப்பதிலும் சாதனைகள் புரிந்து வாகை சூடுவதிலும் அடிப்படையாக அமைவது பொறுப்புணர்வு. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. கொடுக்கப்பட்டுள்ள குறித்த நேரத்திற்கு தன்னுடைய திறமை முழுவதையும் சிறப்பாக பயன்படுத்தி 1 லட்சியத்தை அடைவதற்காக கவனம் முழுவதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய பண்புதான் பொறுப்புணர்வு. அரசர் ஒருத்தர் மாறுவிடத்துல வந்தாராம். பெருமூலையில நின்னுகிட்டு பித்து பிடித்த மனிதர் போல சிரிச்சுட்டு இருந்தாராம். நிக்கிறவர் அரசர்னு தெரியாம வழிபோக்கர் ஒருத்தர் எதை பார்த்து சிரிக்கிறீங்கன்னு கேட்டாராம். அதோ சாலையின் குறுக்கே ஒரு கல் இருக்கிறதா, அந்த கல்லில் கால் இடறி இதுவரை 10-15 நபர்கள் விழுந்து விட்டார்கள். ஆனாலும் அதை எடுத்து ஓரமாக அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இல்ல. அதை நினைச்சுதான் சிரிக்கிறேன்னு சொன்னாராம். அதுக்கே சிரிக்கிறீங்க, இதோ நான் ஓரமா எடுத்து போடுறேன் அப்படின்னு ஓரமா எடுத்து போட்டாராம். அந்த கல்லை தூக்கிட்டு பார்த்ததுமே கீழே பொற்காசுகள் நிறைந்த ஒரு சின்ன பை இருந்ததாம். அது அவர் கையில் எடுத்ததும் தன்னுடைய மாறுவேடத்தை கலைத்து கொண்டு அரசர் பேச ஆரம்பிச்சாராம். என்னுடைய ஆட்சியில மக்கள் யாராவது ஒருத்தர் பொறுப்போட இருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கதான் வந்தேன். யாருமே இல்ல. நீங்க ஏதோ என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, ஆனாலும் பொறுப்போட இந்த கல்லை அப்புறப்படுத்தினீங்க, இந்த தங்க காசுகள் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குதிரையில ஏறி அரண்மனைக்கு போயிட்டாராம். ஆமா நேர்களே, ஒரு செயல்ல முழு ஈடுபாடு நேர்மை இதெல்லாம் இருக்கும் போது பொறுப்புணர்வு தன்னால வந்துடும். செயல்ல கவனத்தை சிதற விடாம செய்யணும். தவறுகள் வந்துச்சு அப்படின்னா அதை மறைக்காம சரியான வழியில இலக்கை அடைய முன்னோக்கி நகரணும். செயலுடைய விளைவுகளுக்கு நானே பொறுப்பு அப்படின்ற ஒரு முதிர்ச்சி நமக்குள்ள இருக்கணும். இந்த 3 பண்புகளை இணையும் போது ஒரு நபருடைய தரம் நம்பகத்தன்மை சமுதாயத்துல உயர்ந்து நிற்கும். ஏன்னா பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய நபர்கள் தான் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை மதிச்சு நடக்கணும், காலம் தவறாமையோட செயல்படணும், நம்பக உறுதித்தன்மையை காப்பாற்றணும், அர்ப்பண உணர்வோட கடமைகளை முறையா செய்யணும் அப்படின்ற குறிக்கோளோட வாழ்வாங்க. புத்தாக்கம் செய்வதிலும் புது கண்டுபிடிப்புகள் உருவாக்குவதிலும் புதிய சிகரங்களை எட்டி பிடிப்பதிலும் சாதனைகள் புரிந்து வெற்றி வாகை சூடுவதிலும் அடிப்படையாக அமைவது இந்த பொறுப்புணர்வு தான். முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியும் சிந்தனையாளருமான வே இறையன்பு அவர்களின் கருத்துப்படி பொறுப்புணர்வு அப்படின்றது வெறும் கடமை மட்டும் கிடையாது, அது ஒரு மனிதனின் ஆளுமையை உயர்த்தக்கூடிய அடிப்படை அறமாகும். சுய வளர்ச்சி, சமூக மேம்பாடு, நிர்வாக திறமை இதனுடன் பின்னி பிணைந்த ஒரு குணம். இப்படிப்பட்ட பொறுப்புணர்வை நம்ம வாழ்க்கையிலையும் பண்படுத்தி வாழணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், தமக்குரிய காலத்தை எவ்வாறு செலவிடுவது அப்படின்னு திட்டமிட்டு தீர்மானிக்கணும். தன்னுடைய செயல்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் தானே பொறுப்பு அப்படின்னு உணரணும். மத்தவங்களுக்கு செய்யறதா ஏத்துக்கிட்ட விஷயங்களை மதிச்சு நடக்கணும். நல்ல நடத்தையும் ஒழுக்கமும் கொண்ட நபரா வாழணும். சமுதாயத்துல நமக்கான கடமைகளை குறைபாடு இல்லாம நிறைவேற்றணும். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். பல்வேறு நிகழ்ச்சிகள்ல மற்ற நபர்களோட ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து வாழணும். அப்படி வாழும்போது நமக்குள்ள நம்பிக்கையை உருவாக்கவும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் அதுவே அடிப்படையா அமையும். சுய விழிப்புணர்வோட முடிவுகளை எடுக்கவும் தடைகளை தாண்டி செயல்படவும் உதவும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: வீட்டானோ காது குத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, கார்ப்பரேட் ஈவெண்டா இருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஷர்ட், பைக், காரு, ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
2: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
1: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராமநாடு மற்றும் தென்காசி.
3: மண்டபம்
4: மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியமஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி புறம் கூறாமை.

குரல் நமக்கு உணர்த்துது. புறங்கூறுகள் அப்படின்றத பார்த்தோம்னா இது மனித உறவுகளை சீரழிக்கக்கூடிய ஒரு மோசமான குணம். ஒருவரது நேர்மறை அல்லது எதிர்மறை குணங்களை பற்றி அவர் இல்லாத போது அவதூறாக பேசுவது, பொய்யாக பரப்புவது அல்லது குறைகளை மற்றவர்களிடம் பகிர்வது, இந்த மாதிரியான சூழல் தான் புறம் கூறுதல். இந்த புறம் கூறுதல் ஏற்படுத்தக்கூடிய தீய விளைவுகள் என தெரியுமா? முதல்ல நம்பிக்கை இழப்பு. மற்றவங்க அறியாம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த நபருடைய நம்பிக்கை முற்றிலுமா அழிஞ்சு போயிடும். ரெண்டாவது பகைமை வளர்தல். இது மக்களிடையே வெறுப்பு, பொறாமை, தேவையற்ற பிரிவினைகளை உண்டாக்கும். அதே போல அறநெறிக்கும் முரணானது. நெருங்கிய நண்பருடைய குறைகள் கூட அவர் இல்லாதப்போ புறங்கூறி தூற்றுவது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். புறம் பேசக்கூடிய நபர்கள் மீது மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு இருக்காது. தேவையற்ற வதந்திகளை பரப்புவது மன அழுத்தத்தையும் அமைதியின்மையும் ஏற்படுத்திவிடும். எனவே புறம் கூறுதல் பற்றி விழிப்புணர்வோடு செயல்படுவோம். வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நம்ம சாப்பிடுற சாப்பாட்டோட சுவைய கண்டுபிடிக்க காரணமா இருக்கிறதே நாக்குதான். அந்த நாக்கு கட் பண்ண மாதிரி ரெண்டு துண்டா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு அதோட நாக்கு ரெண்டு துண்டா தான் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, பாம்பு தான். பாம்புக்கு மட்டும் கிடையாது, பாம்பு மத்த ஊர்வன வகையை சேர்ந்த நிறைய விலங்குகளுக்கு நாக்கு ரெண்டா பிளவுபட்டுதான் இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஊர்வன பிராணிகளுக்கு மூப்பத்திறன் ரொம்ப கம்மியா தான் இருக்குமா.

0: அதனாலதான் நாக்க வெளியே நீட்டி ரெண்டு பக்கத்துல இருந்து வர்ற வாசனைய உணர்ந்து அதுக்கேத்தாப்புல ஊந்து போகுது. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. நந்தசேனர் அப்படின்ற ஒரு மன்னர், திறமையான வீரமிக்க ஆட்சியாளர். ஓய்வு நேரங்கள்ல காட்டுக்குள்ள போவாரு. விலங்குகள், பறவைகள், தாவரங்கள், மரங்கள் இது எல்லாத்துடைய அழகை ரசிப்பாரு. ஒரு முறை அந்த மாதிரி காட்டுக்குள்ள போகும்போது ஒரு மரப்பொந்தில் மூன்று கிளி குஞ்சுகள் தாய் இல்லாமல் யாருடைய ஆதரவும் இல்லாமல் கத்திட்டு இருக்கிறத பாக்குறாரு. தன்னுடைய இரக்க குணத்தால அதை எடுத்துட்டு அரண்மனைக்கு கொண்டு வராரு. தன்னுடைய பணியாளர்கள்ட்ட கொடுத்து வளர்க்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது மன்னருடைய மனைவி ஒரு யோசனை சொல்றாங்க. மூணு கிளி குஞ்சுகளும் ரொம்ப அழகா இருக்குது, நமக்கும் மூணு பெண் குழந்தைகள், நம்ம குழந்தைகள்ட்டே கொடுத்து வளர்த்துட்டா என்ன அப்படின்னு கேட்கும் போது சரியான யோசனையா இருக்குது அப்படின்னு சொல்லி மூணு பெண் குழந்தைகளையும் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு ஒவ்வொரு கிளி குஞ்சை கொடுத்துட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த மூணு கிளி குஞ்சுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போறாரு. முதல் மகள், அதாவது முதல் இளவரசி, நடனத்தில் ஆர்வம் உள்ளவர். ஆக அவங்களுடைய அந்த கிளி குஞ்சு நல்லா வளர்ந்து இளவரசிய போலவே நடனமாட முயற்சி பண்ணிட்டு இருந்தது. இளவரசிய போலவே ஒரு சில செய்கைகளையும் செஞ்சு காமிச்சது. மன்னருக்கு அவ்வளவு சந்தோஷம். அதே போல இரண்டாவது இளவரசி, அதாவது இரண்டாவது மகளை தேடி போறாரு. அந்த இளவரசிக்கு இசைக்கருவிகள்னா அவ்வளவு பிடிக்கும். ஆக தன்னுடைய கிளி குஞ்சுக்கும் சின்ன சின்னதான இசைக்கருவிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சில இசைக்கருவிகள் எல்லாம் ரொம்ப அழகா வாசிக்குது. இளவரசிய போலவே துரு துருன்னு ஆர்வமா இருக்குது. ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. மூணாவது இளவரசியை தேடி போறாரு. மூணாவது இளவரசிக்கு இந்த நடனம், இசை இதெல்லாம் ஆர்வம் இல்ல. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஓய்வெடுப்பாங்க, நல்லா தூங்குவாங்க. அதையும் மீறி யார் கூடையாவது வீணா பேசியே பொழுத கழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கிளியும் அதே போல அமைதியாவே தூங்கிட்டே இருந்தது. இத பார்த்ததும் மன்னருக்கு வருத்தம். இப்போ இந்த மூணாவது இளவரசிக்கும் வருத்தம். அவங்க ரெண்டு பேருடைய கிளி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்திடுச்சு. ஆனா இந்த கிளி என்ன போலவே இருந்துடுச்சு. நான் அப்பாவுக்கு அவமான சின்னமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சவங்க அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: வந்து சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணிக்கு கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. காட்டுல கண்டெடுத்த அந்த மூணு கிளி குஞ்சுகளையும் தன்னுடைய பெண் குழந்தைகள் கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாரு. முதல் இரண்டு கிளி குஞ்சுகள் அந்த இளவரசிகளை போலவே திறமைகளை வெளிப்படுத்துது. ஆனா மூணாவது கிளி குஞ்சு அமைதியா சாப்பிட்டுட்டு தூங்குறத மட்டும்தான் செய்யுது. ஆக இத ஒரு அவமானமா நினைச்சு மூணாவது இளவரசி தன்னுடைய கிளி குஞ்சோட அரண்மனையை விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறி போனவங்க முதல்ல தன்னுடைய நகைகளை வச்சு தன்னுடைய உணவு தேவைகளை சந்திச்சாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இளவரசின்னு யாருக்கும் தெரியாது இல்லையா, ஆக ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மண்பானைகள் செய்யக்கூடிய ஒரு குயவர் கிட்ட வேலைக்கு சேர்ந்து அந்த வேலைகளை கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களே மண்பானைகள் விற்கக்கூடிய ஒரு வியாபாரியா மாறிட்டாங்க. அவங்க கடையுடைய சிறப்பு அடுத்து என்னவா மாறிச்சு தெரியுமா, அந்த கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசுறது, கடைசியா விலை நிர்ணயம் சொல்லி வாடிக்கையாளரை வாங்க வைக்கிறது. இது எல்லாமே அந்த இளவரசி கிடையாது, இந்த

கிளிதான். ஆக கிளி ஒரு கடையில வியாபாரம் பண்ணுது அப்படின்ற பேரு அந்த ஊருக்குள்ள பரவிடுச்சு. இவங்களை பாராட்டக்கூடிய விதமா ஒரு ஓவியன் அவங்களுடைய அந்த மண்பானை கடையையும் இளவரசியையும் கிளியையும் வரைஞ்சு ஒரு பெரிய செல்வந்தர் கிட்ட வித்துட்டாரு. அந்த ஓவியத்தை ஒரு படைத்தலைவர் கிட்ட வித்துட்டாரு செல்வந்தர். படைத்தலைவர் மூலமா மன்னருக்கு தன்னுடைய மகள் இருக்கக்கூடிய இருப்பிடம் தெரிஞ்சு போச்சு. தன்னுடைய மகள் இப்போ ஒரு கடுமையான உழைப்பாளியா மாறி தன்னுடைய பேரையும் புகழையும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு மன்னர். மறுபடியும் அவங்களை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து நிர்வாக பொறுப்புகளை அவங்க கிட்டயே கொடுத்தாங்க. ஆக இந்த கற்பனையான கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கலாம், நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்களா இருக்கலாம், அல்லது நம்ம குடும்ப உறுப்பினர்களா கூட இருக்கலாம், நம்மளுடைய செயல்பாடுகளை பார்த்துதான் அவங்க தங்களுடைய செயல்பாடுகளை நிர்ணயிக்கிறாங்க. நாம உற்சாகத்தோட செயல்படும் போது அவங்களும் உற்சாகமா செயல்படுறாங்க. அதே போல தவறுகள் அடையாளம் காணப்படும் போது அதை திருத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கணும். அப்போதான் அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைக்கு முன்னேற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சுரேஷே, நான் அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துருவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீய குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் இருந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏ சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத தொடங்கி அப்படியே நம்ம நிகழ்ச்சியும் வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இன்னக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசி வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்ம நிகழ்ச்சியோட முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 12 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 21 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு சீரான ஒரு காற்று இருக்குது. ஆனால் கடல் மேலே கொஞ்சம் கொந்தளிப்புகளை வந்து பார்க்க முடியுது. நம்ம கரையிலேருந்து பார்க்கும் போதே கடல் வந்து எவ்வளோ ஒரு கொந்தளிப்புடன் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதனால் இன்றைக்கி வந்து நம்ம மீனவர்கள் கடலுக்கு போயிருந்தால் மீனவருக்கு ஒரு வாழ்த்து, மீனவர் நல்லபடியாக வந்து போயிட்டு வரட்டும். இப்போ நம்ம ஊரில் இந்த வெயிலோட தாக்கத்தை நம்ம வந்து நல்ல தாராளமாக வந்து பார்க்க முடியுது. அதிகமான ஒரு வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. மற்ற ஊர்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வெயில் நம்ம ஊருக்கும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதனால் வெயில் காலத்தில் நம்ம உடலை கொஞ்சம் வந்து பக்குவமாக வந்து பார்த்துப்போம், நல்லபடியாக வந்து பார்த்துப்போம். வாகனங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு நிழல் பார்த்து நிப்பாட்டிங்க. எங்கள் வீட்டில் அதான் சொல்கிறாங்க, வெயிலில் நிப்பாட்டாதீங்க வண்டியில். ஏன்னா வெயிலில் நிப்பாட்டி அந்த ஹீட்டில் அப்படியே நம்ம உட்கார்றது அதுவே நமக்கு உடலுக்கு ஒரு உபாதையை தான் தரும். அவ்வளோ வெயிலில் கீழே இருக்க அந்த ஒரு, ஏன்னா அது ஒரு மெட்டீரியல் தானே, அந்த மெட்டீரியல் ஹீட் ஆகிட்டு அது நம்ம உடம்புக்கு வந்து அந்த ஹீட்டை பாஸ் பண்ணுறது, அது உடம்புக்கு வந்து ஆபத்துகளை வந்து ஏற்படுத்துதான். அதனால் வாகனங்களை நிழலில் நிப்பாட்டிங்க, அதிகமாக வெயிலில் வாகனத்தை நிப்பாட்டாதீங்க அப்படிங்கிற மட்டும் சொல்லிவிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நினைஞ்சிருங்க, இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: மொத்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவில் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: ராமேஸ்வரம்
2: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே,
4: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
5: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
6: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அளவுக்கு படித்தவன் எவனோ உனது மூளை அளவு சிறியதாக படித்தவன் அவனே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு
3: வெளுப்புப்பாடு
2: நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:19 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழர்களுக்கான ஒரு பண்பாட்டு கலைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போ நம்ம நேசக்காரங்க நிகழ்ச்சியில் அதை பற்றி ஒரு டாபிக் வந்து பேசினாங்க. நம்மளோட தமிழரோட பண்பாட்டு கலைகளில் வந்து நிறைய இருக்குது, அதை பற்றி ஒரு ஆர்வம் நம்ம மக்களிடையே வந்து இருக்கா, அதை கொண்டு சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய, நம்ம எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். இப்போ எல்லோரையும் போய் கற்றுக்குங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வேலை வந்துருக்கு, அவ்வளோ வேலைகள் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வேலைக்கு நடுவில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிற நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதற்கு உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்காக வருஷத்துக்கு 500 ரூபா மட்டும் ஃபீஸ் வாங்கிட்டு நம்ம ராமநாட்டில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நடத்த போகிறாங்களா, அது இந்த மாதிரியான தமிழர்களோட பண்பாட்டு கலைகளோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இருக்க போகுது. அதில் என்னென்ன மாதிரியான வகுப்புலாம் இருக்கும் அப்படின்னா, கரகாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், தெம்மாங்கு பாட்டு, இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நானுமே வந்து அந்த ஆசிரியர்கள்ட்ட வந்து பேசினேன், எந்த மாதிரி சார் அப்படின்னு, வயது வரம்பே இல்லை உங்களுக்கு, 17 வயதுலேருந்து நீங்கள் யார் வேணால் வந்து கலந்துக்கலாம், வாங்க வந்து கலந்துங்க. 500 ரூபா தான் வந்து ஃபீஸு, வந்தே ஆணுமா அப்படின்னு கேட்டால் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் வாங்க. 2 நாள் வாரத்துக்கு வெள்ளி சனி சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் தான், உங்களுக்கு விருப்பத்தோடு நீங்கள் வாங்க, வந்து கற்றுக்குங்க, நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு கேட்கும் போதே அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. சரி அவ்வளோதான், அப்புறம் நம்ம இருக்கிற டைமில் வாரத்துக்கு 2 நாள் மொத்தம் 4 மணி நேரம் தான், பஸ்ஸில் போயிட்டு வந்தால் அது ஒரு 4 மணி நேரம் ஆகும், அவ்வளோதான். இந்த டைமை வந்து பயன்படுத்தி நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்த கற்றுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆசை இருந்துச்சுன்னா ஒரு எண் சொல்கிறேன், அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டுக்கங்க. 9842567308 9842567308 இது எங்கே நடைபெறிருக்கு அப்படின்னா, நம்ம ராம்நாட்டில் இருக்கக்கூடிய டிடி விநாயகா பள்ளியில் வந்து நடைபெறிருக்கு. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளுடைய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு படிப்பு முக்கியம் அப்படிங்கிறத தாண்டி படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய குழந்தைகளோட மனதில் வந்து ஒரு விதைக்கப்பட்டு இருக்குது. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் படிக்கிறத படித்தா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல இடத்துக்கு வந்து போக முடியும், அப்போ தான் நம்மளோட ஒரு ப்ரௌடாக நம்ம வந்து மற்றவங்க நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்து வந்துடுச்சு. நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக இருக்குது பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ஊரில் படிக்கிறதே பெருசாக வந்து இன்னும் அந்த ஆர்வம் வந்து வரமாட்டேங்குது. வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கொஞ்சமாக படித்த அம்மா அப்பா அவங்க குழந்தை நிறைய படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை திணிச்சிட்டே இருக்காங்க. கொஞ்சம் தான் ஒருத்தவங்களால் படிக்க முடியும், சில பேருக்கு படிக்க வராது. படிக்க வராதுங்கிறது தப்பே கிடையாது, ரொம்ப அது குத்தி காட்டக்கூடிய விஷயமா இல்லை மற்றவங்களோட வந்து இட போட்டு காட்டுற விஷயம்னா கிடையாது. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையில் அவங்க வந்து நல்லா சாதிப்பாங்க. இப்போ சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு படிக்க தெரியாது, வாசிக்கவே தெரியாது, ஆனால் அவங்க காலேஜில் வந்து சீட்டு கிடச்சிருக்கோம். அவங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வந்துட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து கேரம் சூப்பராக வந்து விளாடுவாங்க, சில பேர் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, சில பேர் பார்க்க அவ்வளோ லுக்காக வந்துட்டு இருப்பாங்க, மாடல் ஆகிட்டு இருப்பாங்க. படிக்கலை பாஸ் ஆகலை இருந்தாலும் அவங்க வந்து ஒரு அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிருந்திருந்தால் ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக ஆயிருந்துருப்பாங்க. படிக்கலை அப்படின்ற ஒரே காரணத்தினால அவங்கள வந்து ஸ்கூலை விட்டு டிஸ்கண்டினியூ பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க கடலுக்கு போயிட்டாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, அந்த மாதிரியான சில விஷயத்தெல்லாம் போயிட்டாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்களுக்கு ஒரு படிப்பு சரியாக வரல இல்லை அதிகமாக படிக்கணும் அப்படின்னா மன அழுத்தம்ங்கிறது வந்து அதிகமாக வரும். மன அழுத்தம் உள்ளக்க போட்டு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்களுக்கு. அதை கோபத்தை அப்பா அம்மாட்ட வந்து காட்ட முடியாதுங்கிறதுனால வேறு மற்றவங்கள்ட்ட காட்டுவாங்க, தனியாக எரிஞ்சு விழுவாங்க, அந்த மாதிரி டென்ஷன் அதிகமாக வந்து ஆகும். இவ்வளோனா இவ்வளோ பிரச்சனை மனநலம் சார்ந்து வந்து இருக்கும்போது மன உறுதியாக வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அரசு வந்து ஒரு எண் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணுக்கு நம்ம கால் பண்ணி இந்த மாதிரி என் குழந்தையோட இவ்வளோ ஒரு பிரச்சனையாக வந்துருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாக இருக்குது, அம்மா அப்பா இப்படி இப்படி பேசுகிறாங்க, என்னால் வந்து தாங்க முடியல, மனசு ஒரு அழுத்தமாக வந்திருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அங்கே நல்ல ஒரு மனநலம் தொடர்பான ஆலோசகர்கள் மருத்துவர்கள் வந்து நம்மளோட பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணுக்கு கால் பண்ணால் மட்டும் போதும், நம்மளுக்கு தேவையான ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆலோசனைகள்லாம் வந்து கொடுத்துட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்துருப்பாங்க, உங்களோட மனசை புரிஞ்சு பேசுவாங்க. அந்த எண் என்ன அப்படின்னா 1-4-4-1-6 இந்த எண்ணு தான், 1-4-4-1-6 இல்லைனா 1-0-4-104 இந்த எண்ணுக்கு நம்ம அந்த 108, 100, 101 மாதிரி 104ங்கிறது நம்மளோட மன ஆரோக்கியத்தை வந்து சீர்குலைக்காமல் நம்ம மன ரீதியான ஆலோசனைகளை பெறுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: அள்ளிட்டு போங்க.
1: ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக, ஜப்பானில் ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா, ஹியூமன் ஏசி அப்படின்னு சொல்கிறாங்க, ஹியூமன் ஏர் கண்டிஷ்னர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. என்ன, எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இது ஹியூமன் ஏசி அப்படிங்கிறத தாண்டி இது ஹியூமன் ஃப்ரிட்ஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படின்னா, நம்ம இந்த மாதிரியான வெயிலில் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோக் வந்து அப்படிங்கிறது வந்து வந்துடக்கூடாது, வலிப்பு வந்துடக்கூடாது, இந்த மாதிரி வெயிலில் வந்து அதிகமாக உடல் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான முக்கியமான வேலை பார்க்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நம்ம பெரிய பெரிய கடைகளில் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வைக்கிறதுக்கு பெரிய பெரிய அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுட்ருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மிஷின். அது ஒரு ஆள் உட்கார அளவுக்கு ஒரு வசதியாக இருக்கும், ஒரு கண்ணாடி கதவு வந்து இருக்கும். உள்ளே போய் உட்காந்துட்டு கண்ணாடி கதவை மூடி வச்சுட்டா நமக்கு வந்து சில்லுன்னு காற்று வரும். அந்த ஜில்லுன்னு காற்றுல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தா அப்படியே உடம்புல இருக்க ஹீட் எல்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை பல இடங்களில் வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு இப்போ எடுத்து விலை நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, பெட்ரோல் டீசல் விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 10,816 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,220 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 13,881 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் ஒரு பன் தங்கத்தின் விலை 22 கேரட் 105,760 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்து இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 709449399933.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்பு பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம தமிழர்களோட முக்கணிகளில் ஒன்றா வந்து பார்க்கப்படுறேன், நம்மளுடைய தேசிய கனியாக வந்து பார்க்கப்படுறேன், மாம்பழம் இருக்குறியா அந்த மாம்பழத்திற்கான தினமாக வந்து சொல்கிறாங்க. எதுக்காக மாம்பழத்துக்கு ஒரு தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, இந்த மாம்பழம் அப்படிங்கிறது வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பயிரிடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போலேருந்து நம்ம மாம்பழத்தை வந்து நம்ம மனிதர்களோட ஒரு பண்பாட்டில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவில் தான் முதல் முதலாக வந்து வந்திருக்கு. இந்த மாம்பழத்தில் வைட்டமின் ஏ, சி, டி அப்படின்னு சொல்லிட்டு பல சத்துக்கள் வந்து இருக்குது. இதோட நன்மைகளை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளோட மாம்பழம் நம்ம தேசிய பழத்தை வந்து நம்ம ஒரு தினமாக வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அதனால் இன்றைக்கி மாம்பழ தினம் அப்படிங்கிற ஒரு தினத்தை எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ மாம்பழம் தான் சீசன் நினைக்கிறேன். நல்லா வந்து ஜாலியாக எல்லா இடத்துலையும் வந்து மாம்பழம் வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த மாம்பழத்தை வந்து உடைய அழகான ஒரு பழம், டேஸ்டான பழம், அதுவும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸில் வந்து இருக்குது. நானும் வந்து ஸ்ரீலங்காவில் நம்ம இந்த கச்சத்தீவுக்கு ஒரு நாள் வந்து போனேன். கச்சத்தீவுக்கு வந்து போகும்போது அங்கே அல்ஃபோன்சா மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் அவ்வளோ ருசியாக வந்துருந்துச்சு. ஒரு பழமே வந்து 400 ரூபா நினைக்கிறேன். ஒரு பழம் முழுதாக ஒரே ஒரு பழம், பெரிய பழமாக இருக்கும், அதுவே 400 ரூபாய்க்கு நாங்கள் வந்து வாங்கினோம். அந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இந்த மாதிரி மாம்பழத்தில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வந்துருக்கு. அதனால் மாம்பழம் நீங்கள் நல்லா வந்து ஒரு பிடித்த ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பழம் கூட சொல்லலாம். மாம்பழத்தை சாப்பிடுங்க, அப்பப்போ வந்து சாப்பிடுங்க. இரவு நேரத்தில் அதிகமாக மாம்பழம் சாப்பிட்றத தவிர்த்துங்கன்னு மட்டும் சொல்லிட்டு, இப்போ நம்ம மாம்பழத்திற்காக ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு. ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர். சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: சார் ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
4: அள்ளிட்டு போங்க
5: ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
7: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் உள்ள அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப்பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினாா். 3500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
8: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
7: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வர

0: கருணாநிதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன்பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: குட்டிக்கு துட்டு ஓட்டியா இருக்கும்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கங்காறு தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி எலியும் தண்ணியே குடிக்காம வாழுமான்னு கேட்டா இல்ல. ஆனா பாலைவனத்துல வாழ்ற கங்காறு எலி தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாவே தண்ணியே குடிக்காதான். பின்ன அதுக்கு நீர்ச்சத்து எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கலாமா? பருப்பு, சின்ன சின்ன பூச்சின்னு சாப்பிடுற கங்காறு எலி சாப்பாட்டுல இருந்தே நீர்ச்சத்தை எடுத்துக்கிறது. அதே சமயம் பகல் நேரத்துல வளைய விட்டு வெளியே வராம நைட் நேரத்துல சாப்பாடு தேடி போறதுனால உடல்ல நீர்ச்சத்தை இழக்கிறதும் இல்ல.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அழிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய கடல் ஓசேஃபம் 90.4 மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இருவரும் வந்து சேர்ந்து நடத்தக்கூடிய, எப்போவுமே கேட்டுட்டு இருக்கக்கூடிய, இப்போ சில பல நாட்களாக வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து பதிஞ்சிட்ருக்கீங்க நம்மளோட குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்டம் அப்படிங்கிறதுல. இதை பற்றி நிறைய டவுட் வந்துருக்குது. போட்டியாக இருக்க போகுதா, நிறைய பேர் வந்து போட்டி போடுற மாதிரி இருக்குமா, புத்தக வாசிக்க இந்த போட்டி இருக்குமா அப்படின்னு, அந்த மாதிரிலாம் கிடையாது.

இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்தை வந்து கொண்டு வரணும். ஒரு நாள் நல்லா மகிழ்ச்சியாக எல்லோரும் சேர்ந்து படிக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறது தான் இதில். நீங்கள் எந்த போட்டியும் வந்து யார் கூடயும் போட போகிறது கிடையாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்க போகிறது, உங்களை எழுப்பி வச்சு பதில் சொல்லு பதில் சொல்லுன்னு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் வரீங்க, சந்தோஷமாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களுக்கு புத்தகம் ஆசையை கொடுப்பாங்க, மதிய உணவு கொடுப்பாங்க, இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்க போகுது. ரொம்ப ஒரு இனிமையான ஒரு நாளாக அன்றைக்கி ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அதனால் நாளைக்கு ஒரு நாள் தான் விண்ணப்பிக்கிறதுக்கு, முன்பதிவு பண்ணுங்கள். கட்டாயமாக நீங்கள் வர ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி நம்மளுடைய வினோ மகால் நடக்கக்கூடிய அந்த கலை இலக்கிய கொண்டாட்டத்தில் கலந்துக்குங்க. கால் பண்ணி முன்பதிவு பண்ணுறதுக்காக 709-443-9993 இந்த எண்ணை பயன்படுத்திக்கிங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நேரம் சரியாக 8:41 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இப்போ இந்த நிறைவு பகுதியில் நம்ம குழந்தைகளுக்கு ஏற்கனவே நம்ம வந்து வாசிப்பு திருநாள் வந்து ஒன்று சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா, நம்ம வாசிப்புக்கான கலை இலக்கிய கொண்டாட்டம். அது இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து கலந்துக்கிறீங்க, இந்த மாதிரியான பெரிய பெரிய நிகழ்ச்சிகளுக்கு வந்து கூட்டு போகிறீங்க அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி நம்ம கூட்டு போகிறதுனால என்ன கிடைக்க போகுது, ஒரு நாள் சும்மா வீட்டில் பசங்க இருந்துட்டு போட்டுமே விளாண்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மாதிரியான இடங்களுக்கு கூட்டு போகிறது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்து நிச்சயமாக வந்து தரும். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறத வந்து கேட்கும்போது, ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ஒரு 4-5 மணி நேரம் அவங்களுக்கு ஃபோனே தேவைப்படாது, சந்தோஷமாக வந்து இருப்பாங்க நண்பர்களோட வந்து பேசிட்டு 4-5 தடவை அவங்கள வந்து ஸ்டேஜ் ஏற்றி விட்டு பழகினா அவங்களுக்கு கல்லூரி போகும்போது இந்த 11th 12th முடிக்கிற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்து வரும். பேசுறதுக்கு ஸ்டேஜில் ஏறி பேசுறதுக்கு அவ்வளோ ஒரு தைரியம் வந்து வரும். அது ரொம்பவே முக்கியம். அதுதான் அந்த விஷயத்த தான் திரும்ப திரும்ப வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு உங்களோட குழந்தைகள் நல்லபடியாக வளரணும்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே அவங்க பார்க்குற விஷயங்கள் தான் அவங்களோட வாழ்க்கையில் பிற்காலத்தில் ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இப்போ இதோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்களும் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பாய் பாய், சி யூ மக்களே.

0: அள்ளிட்டு போங்க.
1: பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்கத்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரஸ்கியை அதிபர் ஒலாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மிக்காலியோ டிரபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாப் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
3: எனது முத்தான உறவுகளுக்கு அழகான வாழ்த்துக்களோடு உங்கள் தங்கம். நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. மக்களே, விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 70 94 43 99 99 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, பாடலை கேளுங்க. 1957 வந்து நரம்பியல் கூட்டமைப்பு வந்து தொடங்கியிருக்காங்க. அதை வந்து நரம்பு சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு கூட்டமைப்பாக தொடங்கியிருக்காங்க. 2014 மூளை தினம் அப்படிங்கிறதையும் ஒன்று கடைபிடிச்சிருக்காங்க. ஏன்னா நரம்பில் எல்லா நரம்புகளும் நம்மளுக்கு மூளையில் இருந்து தான் வரும். இதை ஒரு மையமாக வச்சு ஒரு அழகான கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இன்றைக்கி அந்த மூளை தினம். மூளை தினத்துக்கு ரொம்ப முக்கியம் தூக்கம். இந்த தூக்கம் வந்து நம்ம ஒரு 7-8 மணி நேரம், குறைஞ்சது ஒரு 7 மணி நேரமாவது நம்ம தூங்கணும். புகைப்பிடிக்கக்கூடாது, அது ஒரு முக்கியமானது. மற்றது போதைப்பொருள்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. அது இந்த கொட்டை உள்ள உணவுகள் சாப்பிட்டோம்னா மூளை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து எதையுமே சிந்திச்சு அதை நம்ம வந்து அந்த மூளைக்கு ஏற்றக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளவு தான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை வந்து அப்படியே அந்த தொண்டையோடவே விட்டுட்டு போயிடணும். ஏன்னா அதை கொண்டு போய் நம்ம மூளைக்கு சேர்த்தோம்னா இதனாலையும் நம்மளுக்கு கோளாறு ரொம்ப ஏற்படும். அதனால் மக்களே, பிரச்சனை இல்லாதவர்கள் வந்து யாருமே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தான் இல்லை, மிருகங்கள் பறவைகள் எல்லாருக்குமே ஒவ்வொன்றுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து நம்ம மூளைக்கு கொண்டு போகக்கூடாது. மூளைக்கு கொண்டு போனால் அது நம்மளுக்கு தான் வந்து அது பிரச்சனை. சரி, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளித்து நம்ம வாழ பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளையும் ரொம்ப பாதுகாப்பாக பார்க்கணும். இந்த மூளையினால் இந்த செல்ஃபோனை குழந்தைகள்கிட்டையும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதை பார்த்து பார்த்து அதில் உள்ள வைரஸ்கள் வந்து மூளைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் செல்ஃபோனை குழந்தைகளுக்கு கொடுக்கறத நம்ம ரொம்ப தவிர்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்து கீதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு நினைத்தேன் வந்தாய் அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
4: கடலோசை எஃப்எம் நேயர்கள் மற்றும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் சதீஷ்குமார், கரூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். இன்று வேர்ல்டு பிரெயின் டே, அதாவது உலக மூளை தினம். இன்று திருமண நாள், பிறந்த நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள்.
3: அழகான வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு மூளை தினத்துக்கு அண்ணன் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு கன்னத்தில் முத்தமிட்டால் அந்த படத்துல இருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களோட கடல் ஓசை பண்பலை 90.4 வாருங்கள். பாடலை கேளுங்கள், வாழ்த்துக்களை சொல்லுங்கள்.

0: பாட்டி உங்க வயசு 60 16 இல்ல, மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
1: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஷ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஷ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000. ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பிடவாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா. கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
6: ஒன்பது 9:26 கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துல தான் இருக்கீங்க மக்களே. விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கால் பண்ணுங்க, SMS அனுப்புங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, கேளுங்க. அதாவது நம்ம பெண்கள் வந்து நிறையா சாதனைகள் நிறையா துறையில் முதல்ல பண்ணியிருக்காங்க. அதில் நான் படித்தது நிறையா இருக்குது, அதில் ஒரு சிலரை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் வந்து முதல்ல வந்து இந்தியாவின் பெண் டாக்டர் வந்து ஆனந்தி ஜோதி, இவங்க தான் வந்து பெண் மருத்துவர். அடுத்து ஆனந்தி கோபால் ஜோதி, இவங்க தான் பெண் மருத்துவர். அடுத்து நம்ம தமிழ்நாட்டின் மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி, அவங்க தான். இன்றைக்கி வந்து இந்த நவீன மருத்துவத்தை வந்து 882 வந்து அவங்க 57 வந்து அமெரிக்காவில் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அதிலேருந்து தான் நிறையா வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்து அண்ணா, அவங்க ஒரு அண்ணம் அப்படிங்கிறவங்க தான் வந்து நம்ம சப் கலெக்டராக இருந்திருக்காங்க, முதல் பெண் கலெக்டரும் அவங்க தான். அடுத்து நம்ம 12வது குடியரசுத் தலைவராக நம்ம பிரதீபா பாட்டீல் இருந்திருக்காங்க. இப்படி நிறையா பேர் இருக்காங்க. இவ கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஏன்னா பெண்களின் சாதனையை வந்து அப்போவே வந்து உயரணும் அப்படின்னு நினச்சி வளர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்தா ஃப்ளைட் வரையும் ஓட்டுறாங்க. பெண்கள் வந்து இன்னும் நிறையா சாதனைகளை அவங்க செய்யணும் அப்படின்னு எனது சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், படிக்கிற பெண்கள் எல்லோருக்கும், இருக்கிற பெண்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா எல்லா வேலையும் பார்த்தாலுமே அவங்கவுங்க ஒவ்வொரு துறையை எடுத்து இல்லை அவங்களால் ஒரு சிறப்பான ஒரு மற்ற வேலைகளையோ வந்து கரெக்டாக பண்ணி அவங்க சாதனையை அவங்க வந்து வளர்த்துக்கிறணும் அப்படின்னு வாழ்த்திட்டு, அடுத்து பிரபா அவங்க வந்து அவங்க தங்கச்சி தியா காண்டி ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து சரணாலயம் அப்படிங்கிற ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் கொல்லிமலை காட்டுக்கில் அப்படின்னு ஒரு அழகான பாடலை வருண்ராஜ் அவங்க வந்து தேவக்கோட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. மொத்தான 3 பாடல்கள் வருது. இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. நாம வெளியூருக்கு பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது டிக்கெட் மட்டும்தான் கொண்டு போவோம். ஆனா வெளிநாடுகளுக்கு பிளைட்ல போகும்போது ஏன் பாஸ்போர்ட், விசா, டிக்கெட்னு மூணு விஷயங்களை கொண்டு போறோம் அப்படின்னு தெரியுமா? அதுலயும் குறிப்பா பாஸ்போர்ட் ஏன் முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? நாம நம்ம நாட்டுக்குள்ளேயே உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, சென்னை டு டெல்லி போறோம் அப்படின்னா நமக்கு பாஸ்போர்ட்டோ விசாவோ தேவையில்ல. பிளைட் டிக்கெட்டோட சேர்த்து ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி இருந்தாலே போதுமானது. அதுலதான் நாம யாரு, எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறத அந்த ஐடி மூலமா அரசே வெரிஃபை பண்ணிப்பாங்க. அதே வெளிநாடுன்னு வரும்போது நம்ம யாரு அப்படிங்கறத அந்த நாட்டுக்காரவங்க உறுதிப்படுத்திக்க ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு வேணும்ல. அதுல நம்மளோட பேரு, போட்டோ, பிறந்த தேதி, அட்ரஸ், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்க இப்படின்னு எல்லா விவரங்களுமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்டர்நேஷனல் ஐடி கார்டு தான் இந்த பாஸ்போர்ட். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

புறா கூட்டுக்குள்ள அவுச்சந்தலை

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
4: ஒன்பது மணி 46 நிமிஷத்துல இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க ஷேக் முகமது நூர்ஜஹான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை ராமநாதபுரத்திலிருந்து சகோதரி அசினா சொல்லியிருக்காங்க. ஷேக் முகமது நூர்ஜஹான் அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை எனது சார்பாகவும், அசினா அவங்க குடும்பத்தின் சார்பாகவும், கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, சுத்துதடி பம்பரத்தை போல அப்படின்னு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. காலமெல்லாம் காத்திருப்பேன் அந்த படத்திலிருந்து. சித்தார்கோட்டையிலிருந்து தௌபிக் ரஹ்மான் அண்ணா எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, இப்ராஹிம் அவங்களுக்கு 45வது பிறந்தநாள் ஆட்டோக்காரவங்க சங்கத்தின் சார்பாக சிறப்பாக கொண்டாடுறாங்களாம் அண்ணன் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்ராஹிமுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் எனது சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மக்களே, நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வந்திருக்காங்க. பதில்களை சொல்லுங்க, பாடல்களை அள்ளுங்க. அனைவருக்கும் அழகிய வணக்கத்தை சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வர டாக்

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சாமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10 மணி 2 நிமிடத்துல நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட தொடர்ந்து பேச போறது நான் நிவாஷினி மற்றும்
4: அமலி ஜெனிஃபர்.
3: சோ இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நாம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தாங்க பேச போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஊரை பத்தி தான் நம்ம பேச போறோம். அதாவது ராமேஸ்வரமா இருக்கட்டும், ராமநாதபுரம், பாம்பன் இப்படின்னு நிறைய பகுதிகளை நம்ம இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே சுற்றுலா பகுதிகள் தான். சோ அப்படி சுற்றுலா பகுதிகள் அதிகமா இருக்கு அப்படின்னா சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையுமே அதிகமா தான் இருக்கும். அது கோடை காலமா இருந்தாலும் சரி, குளிர்காலமா இருந்தாலும் சரி, மழைக்காலமா இருந்தாலும் சரி, சோ அந்த மாதிரி பயணிகளோட எண்ணிக்கை நம்ம பகுதியில கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதாவது வருஷத்துக்கு மட்டுமே நம்ம ராமேஸ்வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலான சுற்றுலா பயணிகளோட வருகை அப்படின்றதற்குதான் மாசத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6ல் இருந்து 7 லட்சம் தோராயமா சுற்றுலா பயணிகளோட வருகை இருக்குது. மாசம் மட்டுமே 15,000ல் இருந்து, அதாவது ஒரு நாளைக்கு மட்டுமே 15,000ல் இருந்து 20,000 பேர் வரைக்கும் சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். எதோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவிழா சமயமா இருக்கட்டும், லீவ் நாட்கள், அதுக்கப்புறம் முக்கியமான நாட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஊருக்கு குறிப்பா இந்த அமாவாசை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வருவாங்க. ஸோ அந்த டைம்ல இதை விட அதிகமான சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமீபமா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சந்தியாகப்புற திருவிழாலாம் வர்றதுனால கிட்டத்தட்ட நிறைய வெளியூர் பயணிகளும் இங்க வருவாங்க. இங்க ஆல்ரெடி வந்து கோயிலாம் காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான சுற்றுலா பயணிகளோட அதிக எண்ணிக்கை அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கவர்ற வகையில நிறைய தொழில்களும் ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான தொழில்கள் இன்னுமே நம்ம ஊர்ல பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் கிடையாது, இப்ப நீங்க எங்கேயாவது வெளியூர்லாம் சுற்றுலா போயிட்டு இந்த மாதிரியான ஒரு பொருள், இந்த மாதிரியான ஒரு சேவை இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி நம்ம ஊர்ல இருந்தாலுமே நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே இருக்க போகுது. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. சரி, எவ்வளவோ சுற்றுலாக்கான இடம் இருந்தாலும் ஏன் ராமேஸ்வரத்தை தேடி இவ்வளோ பயணிகள், இவ்வளோ நிறைய பக்தர்கள் வரணும் அப்படின்றத பத்தி நம்மளுடைய அமலியக்கா வந்து தொடர்ந்து சொல்லுவாங்க.
4: இங்கே இருக்கிற ராமநாதசாமி கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த புனித ஸ்தலமாக கருதப்படுது. இங்கே சாமி கும்பிட்டு பாவத்தை போக்கணும்னு நினைக்கிறவங்க கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ராமரே இலங்கைக்கு போக பாலம் கட்டின இடம், இதிகாச வரலாறு இருக்கிறதால கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். அப்புறம் தனுஷ்கோடி, இதை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். 1964 வந்த புயலில் அழிஞ்சு போன ஒரே நகரமான தனுஷ்கோடி வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்று சேர்ற இடத்தை நேரில் பார்க்க எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அப்புறம் நம்ம ஊருக்கே மிகப்பெரிய அடையாளம் பாம்பன் பாலம். கடலுக்கு நடுவில் தண்டவாளம், அதுக்கு மேலே ரோடு, இதை பார்க்கறதுக்காகவே பல பேர் வர்றாங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவருமான மாண்புமிகு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த ஊர், குறிப்பாக அவரோட நினைவிடத்தை பார்க்கறதுக்காக தான் மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி வராங்க. இதெல்லாம் இருந்தாலும் ராமேஸ்வர கடலை பார்க்கறதுக்கும் கடல் உணவுகளை சாப்பிட்றதுக்கும் தான் சாமி கும்பிட்றதையும் தாண்டி மக்கள் எல்லாருமே படையெடுத்து வராங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடலோசை எஃப்எம் 90.4. அடுத்ததா எட்டுப்பட்டி ராசா, சித்தா படங்கள்ல இருந்து இரண்டு பாடல்கள் வருது.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரூமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-99000.
2: ராமேஸ்வரம்
3: மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

நேரம் சரியாக 10:17 நம்ம ஊர், அதை பத்தி தான் நாமளுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதாவது சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அப்படின்றது நாளுக்கு நாள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வேற என்னென்ன தொழில்கள்லாம் அவங்கள கவர்ற வகையில நம்மளும் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, நம்ம வெளியூர்லாம் போயிருக்கும் போது அங்க வந்து நிறைய விஷயங்கள், குட்டி குட்டியான விஷயங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற வகையிலயா இருக்கட்டும், இல்ல இந்த ஒரு சேவை அங்க நல்லா இருந்துச்சு, இது நம்ம ஊர்லயும் பயன்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க யோசித்த ஒரு விஷயம் என்ன, இதை பத்தி தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கருத்துக்களையுமே பகிரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 709-443-999.

0: ரயில்வே ஸ்டேஷன், ஸ்கூல், சர்ச்னு மிரட்டலாக இருந்திருக்கு. ஆனால் 1964 டிசம்பரில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான புயலால் ஒரே இரவில் அந்த ஊரே கடல்குள்ளையும் மணல்குள்ளையும் புதஞ்சு போச்சு. இன்னைக்கு அங்கே இருக்கிற பாலடைஞ்ச கோயிலையும் ரயில்வே ஸ்டேஷனையும் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. இந்தியாவோட எல்லையோட கடைசி முனையான அரிச்சை முனை வரைக்கும் போனால் ஒரு பக்கம் வங்கக்கடலும் இன்னொரு பக்கம் இந்திய பெருங்கடலும் ஒன்று சேர்ற இடத்தை நேரில் பார்க்கலாம். ரெண்டு கடலும் மோதிக்கிற அலைகளோட அழகை பார்க்கவே கண்கொள்ளாது. அப்படி இருக்கும். தனுஷ்னா வில்லு, கோடினா முனை. ராமர் தன்னோட வில்லின் முனையால இந்த இடத்தை அடையாளப்படுத்திருக்காங்க. இதுக்கு தான் தனுஷ்கோடின்னு, இதனால தான் தனுஷ்கோடின்னு பேர் வந்திருக்கு. இலங்கை போறதுக்கு ராமர் பாலம் கட்டின இடமும் இந்த இடத்துல தான். இவ்வளவு செழும்பா இருந்த தனுஷ்கோடி பிரிட்டிஷ்காரங்க காலத்துல இந்தியாவையும் இலங்கையையும் இணைக்கிற முக்கிய பாலமா இருந்திருக்கு. தபால் ஆஃபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், பிரம்மாண்டமான சர்ச்சு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்னு எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் இப்படி செழும்பாக இருந்த தனுஷ்கோடியை புரட்டி போட்ட விஷயத்தை கொஞ்சம் அப்புறம் பார்ப்போம். இப்போ களத்திலிருந்து சேசு அண்ணா என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்போம்.
1: ஐயா, என் பேர் சூசியராஜு. நான் பாம்பன்லாம் வந்து ஒரு 15 வருஷமா இங்கே லைட்ஹவுஸ் பகுதியில் வசிச்சுக்கிறேன்.
2: ஆனால் இப்போ நம்ம பாம்பன் ராமேஸ்வரம் பகுதியே ஃபுல்லாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக வரக்கூடிய இடமா மாறிடுச்சு. முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து வராங்க, இன்னும் நிறைய பேர் வரதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க. இந்த சுற்றுலா பயணிகளை மையமாச்சு நம்ம என்ன மாதிரியான சேவைகளை தொடங்கலாம், என்ன மாதிரியான தொழில்களை தொடங்கலாம் சிறப்பாக நினைக்கிறீங்க?
1: இப்போ நம்ம ஊரை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வர்றது வந்து கருவாடு, மற்ற மாதிரி மீன், இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இருந்த பொழுது நமக்கு வந்து இந்த அழகு சாதனம் மாதிரி சங்கு சிப்பியில் செய்கிற பொருட்கள்லாம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் சோறு கொடுக்குறாங்க. ஆனால் விற்கிறவங்க அது 5 மடங்கு கூட தான் விற்கிறாங்களே ஒழிஞ்சு அந்த மாதிரி உள்ளது பண்ணலாம். நம்ம பாலத்தை விட்டு வெளியே வர இளைஞர்கள் ஏதோ 2-3 கடைகளாக அந்த மாதிரி பண்ணலாம். அப்புறம் வந்து போகிற ஜனங்களுக்கு இந்த வண்டி ட்ரெயின் போக்குவரத்தை பற்றி டைமிங் போர்டு, பஸ்ஸுக்குள்ள டைமிங் போர்டு, இந்த மாதிரி ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணலாம். இது போக தெரியாத மக்களுக்கு ஹிந்தியோ இங்கிலீஷோ தெரிஞ்ச மாதிரி உள்ள அவங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மாதிரி உள்ள ஒரு கைடு கூட வச்சாலும் நல்லா தான் இருக்கும் பாலத்தில் நம்ம அந்த பகுதியில். அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஒழுங்கான கடைகள் வேணும். நார்மலாக வர்றவங்களுக்கு வந்து நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் ராமேஸ்வரம்லாம் பார்த்தா இப்போ லெமனோ தக்காளி சாதனங்களோ மீடியமாக இருந்து அந்த ஓடுற கணப்படி கூட மீடியமாக அந்த மாதிரி ஜனங்கள் ஹோட்டல்களில் நல்ல சாப்பாடு தள்ளுபடி ஹோட்டல்களாக வச்சுக்கலாம்.
2: இப்போ நீங்கள் ஏதாவது வெளியூருக்கு சுற்றுலா போயோ இல்லை பயணம் பண்ண போயோ இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு வசதிகள்லாம் இருந்திருக்கலாமோ, குறைவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசனை இது.
1: ஆமாம், ஒரு சில இடங்களுக்கு போனேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஒழுங்கான ஒரு வசதி இருக்காது. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா டைல்ஸ் போட்டிருப்பாங்க. வயசு நாட்கள் ஏறும்போது மாற்றுத்திறனாளிகளும் வந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக தெரியும். அந்த மாதிரி வந்து இப்போ அரசாங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரேம் மாதிரி கொடுத்து வயசு நாட்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பைப்பு பிடிச்சி நடந்து போகிற மாதிரியான வசதிகளும் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் டாய்லெட்டுலாம் இருக்காது. அந்த மாதிரி உள்ள காரணத்தால் அது ஒரு அசௌகரியமாக இருக்கும்.
2: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றினா உங்களுக்கு என்ன பாடல் என்ன சொல்லுங்கண்ணா?
1: எனக்கு வந்து இந்த பாட்டு வாத்தியார் படத்துல இருந்து நீதானே நண்பரும் நண்பாட காரணம் சொன்ன பாட்டுகள் நல்லா தெரியும். அந்த மாதிரி ஒரு பாட்டு போட்டு
2: அழகான பாடல்.
3: களத்திலிருந்து சூசை ராஜண்ணா வந்து நம்மளுடைய பகுதிகளில் என்னென்ன மாதிரியான வசதிகள் இன்னுமே தேவை, அது மாதிரி வெளியூரில் பார்த்த ஒரு சில விஷயங்களும் சொன்னாங்க. நானுமே சமீபத்தில் ஒரு நோட் பண்ண ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய தனுஷ்கோடியில் பெரும்பாலான இடங்களில் இந்த நெகிழி பொருட்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு ஜூஸ் வாங்கிட்டு நம்ம குடிச்சிட்டு போடுற ஒரு பாட்டிலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்து அங்கங்கேயே போடுறோம். ஆனால் அதுக்கான ப்ராப்பரான குப்பை தொட்டிகள் இருக்குது அப்படின்னா அதில் தானே கண்டிப்பாக போடணும். ஸோ சமீபமாக மதுரை வந்து பெரியார் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த ஒரு விஷயம்தான், அது வந்து ரொம்பவே எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிட்டத்தட்ட அதுக்குள்ளே எவ்வளோ பாட்டில்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அவ்வளோ பாட்டிலும் கலெக்ட் பண்ணி அங்கே தான் போட்டிருந்தாங்க. அங்கே தான் ஒவ்வொரு மக்களுமே போடுறாங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அந்த மாதிரி நம்ம வந்து நெகிழி பாட்டில்களை போடவும் அந்த குப்பைகளை போடவும் ஒரு ப்ராப்பரான இடம் இருக்குது அப்படின்னா அது இன்னுமே வந்து கொஞ்சம் இந்த சேவை இருந்துச்சுன்னா நம்மளுடைய தனுஷ்கோடி பகுதியுமே ரொம்ப சுத்தமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததாக அந்த புரட்டி போட்ட ஒரு கதை இருக்குது இல்லையா, தனுஷ்கோடியை புரட்டி போட்ட கதை, அது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க கண்டிப்பாக நாமளுமே அமலியக்கா மூலமாக தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
0: ஆனால் 1964 டிசம்பர்

0: மாதம் ராத்திரி அடித்த பெரிய புயல்னால சுழற்றி அடித்த புயலும் ஊரையே புரட்டி போட்டுருச்சு. கடலில் இருந்து எழுந்த 20 அடி உயரத்துக்கு மேலான ராட்சச அலைகளும் ஊருக்குள்ளே புகுந்து தனுஷ்கோடி மூழ்கிருச்சு. அப்போது ராமேஸ்வரத்தில் இருந்து வந்துட்டு இருந்த பாம்பன் மெயில் அப்படிங்கிற ரயிலும் அதில் இருந்த மக்கள் 100 கணக்கான மக்களும் பரிதாபமாக இறந்து போயிட்டாங்க. இந்த சோகத்துக்கு அப்புறம் காலையில் 10 மணிக்கே சூரியன் அப்படியே சுட்டரிக்குது. வெயிலோட உக்கரம் தாங்க முடியலை. கொஞ்ச நேரம் ஒதுங்கி நிழலில் நிற்கலாம்னு பார்த்தா அங்கே எங்கேயும் நகலை கூட முடியலை. வெயிலில் ரொம்ப நேரம் நிற்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி தான் கூலிங் கிளாஸ் போடாமல் பார்க்குறதுமே கண்ணை கெட்டுது. சுற்றி முற்றி பார்த்தா நிழலுங்கிற ஒன்று கண்ணுக்கே எட்டாது. நாம் நிற்கிற இடத்துல சுட்டரிக்கிற வெயிலும் காலுக்கு கீழே கொதிக்கிற மணலும் மேற்கூரை இல்லாத கொஞ்சம் இழந்து போன பழைய சுவர்களும் தவிர வேற எதுவுமே அங்கே பெருசாக இல்லை.
1: ஸோ தனுஷ்கோடியில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி தான் அக்காவுமே பகிர்ந்துக்கிட்டாங்க. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:36 தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் அமளி ஜெனிஃபர் மற்றும்
3: நிவாஸ்னி. நம்ம ஊரை பற்றின நிறைய தகவல்களை நாமளுமே பேசி தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த ஒரு வகையில் நம்ம ஊரில் விரைவில் நடக்க இருக்கிற ஒரு மாபெரும் இலக்கிய கொண்டாட்டம் பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? கண்டிப்பா கடல் ஓசை எஃப்எம் 90.4 பல்லாங்குழி அமைப்பும் சேர்ந்து நடத்துற 6வகுப்பு முதல் 9வகுப்பு வரை படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்டம் விரைவில் நடக்க இருக்குது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 25 பாம்பன் வினோ மஹாலில் காலை 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை ஒரு வாசிப்பு போட்டி வந்து நடக்க இருக்குது. இந்த விழாவில் பங்கேற்கிற எல்லா குழந்தைகளுக்குமே 5 புத்தகங்களும் பரிசுகளும் மதிய உணவும் சேர்த்து வழங்கப்படும். ஸோ இதுக்கான முன்பதிவு அப்படின்றது எப்போயோ ஸ்டார்ட் ஆயாச்சு. நாளையோட முன்பதிவு அப்படின்றதுமே முடியுது. ஸோ முன்பதிவுக்கு அழைங்க 7094439993. ஸோ எல்லா குழந்தைகள்கிட்டையுமே வாசிப்பு பழக்கம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படுத்தணும். அதுக்கான ஒரு மாபெரும் நிகழ்வு தான். உங்கள் வீட்டு குழந்தைகளையும் கண்டிப்பாக கலந்துக்க வைங்க அப்படின்றத சொல்லிட்டு இப்போ வந்து தனுஷ்கோடி வந்து ரொம்பவே முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1964 புயல் அதை வந்து சேதப்படுத்தினாலும் நிறைய பேருடைய முயற்சியினால் இப்போ அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஆனா தனுஷ்கோடி இப்ப எப்படி இருக்குன்னா முன்ன மாதிரி வெறும் பாலடைஞ்ச இடமா மட்டும் இல்லைங்க, இப்ப செம்ம கலகலப்பான டூரிஸ்ட் பிளேஸாவே மாறிடுச்சு. இப்போ ராமேஸ்வரம் வர்ற டூரிஸ்டுகள் எல்லாருமே தனுஷ்கோடிக்கு போகாம திரும்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு அங்க எப்பவுமே கூட்டம் தழும்ப தழும்ப இருக்கு. முன்னாடி மாதிரி மணல்ல வண்டியை விட்டுட்டு மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய தேவையே இல்லை. இப்ப அருமையான தார் ரோடுலாம் போட்டிருக்காங்க. அதனால காரு பைக்கெல்லாம் சும்மா பறந்து ஜாலியாக போயிட்டு வரலாம். ஆனால் 2 வாரத்துக்கு முன்னாடி அடித்த பேய் காற்றுல ரோடு கொஞ்சம் மணலால் மூடி இருக்கு. அதனால வாகன ஓட்டிகளும் டூரிஸ்ட்டுகளும் ரொம்பவே சிரமப்பட்டு வர்றாங்க. இன்னுமே அப்படி தாங்க இருக்குது. ஸோ போகிறவங்க கவனமாக போயிட்டு வாங்க.
3: கண்டிப்பாக அந்த ஒரு இஷ்யூவை நிறைய பேரும் நிறைய இடங்களில் வந்து கேள்விப்பட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரியான காற்று நம்ம கூட கடலுக்கெலாம் போகலை. ஸோ அந்த ஒரு டைமில் தான் அந்த மணல் எல்லாம் வந்து அந்த ரோட்டில் மூங்கி கடைசியாக அந்த ரோடே தெரியாத அளவுக்கு சரியான மணலாக இருந்தது. ஸோ இந்த இதை பற்றின ஒரு காணொலியை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட இதை பற்றின தகவல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் கிடையாது, தனுஷ்கோடியில் மக்கள் வியாபாரிகள் சந்திக்கிற இன்னொரு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே உள்ள நெட்ஒர்க் ப்ராப்ளம் தான். கண்டிப்பாக அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் அங்கே நிறைய பேர் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்து போகிறோம், கடல் உணவுகளாக இருக்கட்டும் இல்லை இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போகும்போது நம்ம வந்து மொபைலில் சிக்னல் அப்படின்றது எடுக்காது. ஸோ அதனால எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக கையில் பணம் கொண்டுட்டு போகிற ஒரு விஷயம் இருக்கணும் அந்த அளவுக்கு தேவை. அதனால நிறைய பிரச்சனைகளுமே நடந்திருக்குது, அதை பத்தி நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி குரு படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று வருது. இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேரம் சரியாக 10:47 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் நிவாஷினி. இப்போ தனுஷ்கோடியில் வந்து மொபைல் நெட்ஒர்க் சிக்னல் அப்படின்றது பல இடங்களில் கிடைக்காது. ஸோ அதனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு பணத்தை கையில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நம்ம அங்கே போகிறது மேக்ஸிமம் வந்து கடலை பார்க்குறதுக்காக இருந்தாலுமே கடல் உணவுகள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலானவங்க போவோம். ஸோ மேக்ஸிமம் இப்போ நிறையா பேர் ஜிபே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன சமீபத்தில் ஒரு பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, நிறையா பேர் இந்த மாதிரி மொபைல் சிக்னல் வரல, ஸோ நாங்கள் வந்து ராமேஸ்வரம் ஊருக்குள்ளே போன அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய காசை வந்து உங்களுக்கு அனுப்பி விடுறோம் அப்படின்னு நிறைய கடைகள்லையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊர்களை நோக்கி போயிடுறாங்க. ஸோ இதனால கண்டிப்பாக அங்கே உள்ள வியாபாரிகளுக்கு பெருமளவில் நஷ்டம் அப்படின்றது ஏற்படுது. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, ஒரு கடைக்கே மாதத்துக்கு மட்டுமே 5,000-10,000 வரை நிறைய பேர் கொடுக்காமலே போயிடுறாங்க. இந்த மாதிரியான இஷ்யூ வந்து சமீபமாக அவங்க எல்லாருமே சந்திச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்குறோம் அப்படின்னா கூட, பசின்னு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சாப்பாடு தான் கொடுக்க முடியும், காசு இருக்கா அப்படிங்கிறத வந்து போகும்போது தான் எங்களால் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அக்காக்களுமே சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறனால நம்ம ஒரு சுற்றுலா பயணியாக இருக்கோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் கையில் காசு எடுத்துகிட்டு போகிறது தான் ரெண்டு தரப்புக்குமே நல்ல ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, அங்கே உள்ளவங்களுமே கடையில் இருக்கிறவங்களுமே அந்த கடையில் வந்து ஜிபே வசதி இங்கே கிடையாது, இங்கே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு போர்டும் வச்சிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்குமே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இதை கூட பல இடங்களில் தொழிலாக பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, அந்த தனுஷ்கோடி ஆரம்பிக்கிற முன்னாடியே இப்போ வந்து இங்கே நெட்ஒர்க் சிக்னல் இல்லை, ஸோ வந்து நாங்கள் வந்து ஜிபே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய காசை வந்து நாங்கள் ஹேண்ட் கேஷாக கொடுப்போம், அந்த மாதிரி ஒரு தொழிலுமே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்றது தெரில. ஸோ இப்படிப்பட்ட பல விஷயங்கள் நம்மளுடைய பகுதிகளுமே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சுற்றுலா பயணியாக வெளியூர்களில் போயிட்டு இந்த சேவை அங்கே நல்லா இருந்தது, நம்ம ஊர்லேயும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்கள் 709-443-9999. அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா July 23 முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தான் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, ராமேஸ்வரத்தில் உள்ள சுற்றுலா தலங்களை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சுற்றுலா போகிறதுனாலே எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போய் சுற்றி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவோம். நீல நிற கடலும் வெள்ளை மணலும் கொட்டி கிடக்கிற மாலத்தீவு போகிறது தான் பல பேரோட கனவாகவே இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கில் காசு அள்ளி வீசிட்டு வெளிநாட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே மாலத்தீவுக்கே சவால் விடுற மாதிரி ஒரு அழகான இடம் இருக்குது. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம ராமேஸ்வரம் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. ராமேஸ்வரம்னு பேரை சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது அங்கே இருக்கிற ஃபேமஸான கோயிலும் தனுஷ்கோடியும் தான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சூப்பரான ஒரு விஷயம் அதிசயம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம குருசடி தீவு தான். இந்த தீவுக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னா நம்ம முதல்ல போக வேண்டியது குந்துகால் தான். அங்கே இருந்து போட்டில் கொஞ்சம் நேரம் கடல்லையே போகலாம். அங்கே இருந்து போட்டுகளில் கொஞ்சம் நேரம் கடல்லையே பயணித்தா போதும், சினிமாவில் வர்ற மாதிரி அழகான ஒரு இடத்த நம்ம பார்க்கலாம். ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பிரம்மாண்டமான தீவு நம்மளை கை தட்டி வரவேற்கும். கடல் அலைகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே அந்த படகுல போகிறது தான் சூப்பரான அனுபவமாக நமக்கு இருக்கும்.
3: கண்டிப்பாக குருசடை தீவுக்கு நம்மள நிறைய பேர் போயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த குந்துகாலுக்கு போனோம் அப்படின்னா அங்கேருந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து தமிழ்நாடு வனத்துறை சார்பில் சமீபமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அது மட்டும் கிடையாது, சமீபமாக கூட நிறைய அரசு பள்ளி குழந்தைகளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எல்லாருமே போயிட்டு வந்து செம ஜாலியாக இருந்துச்சு, போட்டில் போனது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ குருசடை தீவு அப்படின்றதுமே நம்ம இந்த ராமேஸ்வர பகுதியில் தவிர்க்க முடியாத ஒரு நல்ல ஒரு டூரிஸ்டுக்கான ஒரு இடமாகவுமே இருக்குது. ஸோ அதை பற்றின தகவல்களை நம்ம இன்னுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி களத்தில் இருந்த நேயர் இன்பா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்க பேர் அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கண்ணா.
5: என் பேர் இன்பாண்டா.
4: இப்ப நம்ம பாமன் ராமேஸ்வரம் தீவுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்க்க வராங்க, நிறைய பேர் சந்தோஷமா பொழுது கழிக்க வராங்க, கோயிலுக்கு சாமி கும்பிட வராங்க. இந்த மாதிரியான சுற்றுலா பயணிகளுக்கு அவங்கள பேஸ் பண்ணி நம்ம தொழில் தொடங்கலாம், இல்ல அவங்களுக்காக இந்த வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம்ல சொல்லுவீங்க?
5: அவங்களும் இப்ப அவங்களுக்கு நிறைய வந்து வசதிகள் தான் இப்ப ஏற்படுத்தி கொடுக்கணும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப வரவங்க வந்து வெளியூர்ல இருந்து உருவாப்புல வந்து கடல் வந்து ரொம்ப பிடிக்கும். கடற்கரை கடலை குளிக்கிறது, கடல் ஓரத்தில் தங்கி இருக்கிறது எல்லாம் வந்து ரொம்ப விருப்பப்படுவாப்புல, எல்லாருமே வந்து விருப்பப்படுவாப்புல மேக்சிமம் வந்துட்டு. அதனால வந்துட்டு கடற்கரை ஓரத்தில் தங்குற மாதிரி கவர்மெண்டே அலாட் பண்ணலாம், சின்ன சின்னதாக தங்க மாதிரி. இப்போ ராமேஸ்வரத்தில் பாம்பனில் எங்கேயுமே வந்து இந்த குளிக்கிறதுக்கான எதுவுமே கிடையாது, குளிக்கிறதுக்கான ஒரு இடமே கிடையாது, எதுவுமே வந்து கவர்மெண்டில் எங்கேயுமே ஒதுக்கியே கொடுக்கல. நீங்கள் மீன் போனால் நம்ம இங்கேருந்து ஏதாவது குளிக்கணும்னா அறியாமல் தான் போக வேண்டியது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நிறைய வசதி பண்ணியிருந்தாப்புல, அது இடையில பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து எதுவும் செயல்படல. நான் கூட இடையில போயிருந்தேன், பஸ் மாத்திரை இல்லை, எல்லாமே வந்து க்ளோஸ்டெலாம் இருக்குது, எதுவுமே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இருக்குது, ஆனால் எதுவுமே வந்து பயன்பாட்டிலே இல்லை. அதனால் வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அங்கே அரியமலே நிறையா வசதிகள் பண்ணாலும் இன்னும் அரியமலில் காலிலேருந்து நைட்டு வரைக்கும் சரியான கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது.
4: ஆமாம்,
5: நாளைக்கே வந்தீங்கன்னா 10,000-20,000 பேர் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே அந்த வசதி இல்லை, இன்னும் நல்லா வசதி பண்ணி கொடுத்தோம்னா நிறைய பேர் தங்குவாப்பு, நிறைய பேருக்கு நல்லா பிடிக்கும், இன்னும் அதிகமாக வந்து கூட்டம் வந்து.
4: இப்போ நீங்கள் இதை மாதிரி வெளியூருக்கு எங்கேயாச்சும் வந்து போயிட்டு அங்கே எதுவும் இந்த வசதிகள் பத்தல இங்கே இன்னைக்கு இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீல் பண்ண மாதிரி விஷயம் இருக்கா?
5: வெளியூருக்கு அவ்வளோ பேர் போனால் அந்த குற்றாலம் பொழுது குளிச்சுட்டு வந்து மற்றபடி மற்ற ஏரியாக்கள் வந்து போய் இருக்க முடியும். நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி காற்று எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, ஒரே ஹீட்டு, வெயில் அதிகம். நம்ம ஏரியாவில் வெயில் அதிகம் தான், அந்த வெயிலோட இந்த கலக்கிற காற்றுனால தெரிய மாட்டேங்குது. ஆனால் அங்கே வந்து வெயிலோட அதிகம்னால எப்பயுமே வெளியூர் போனால் எப்படா ஊருக்கு வருவோமா இருக்குது.
4: உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றினா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
5: சொல்லுங்கள்.
4: நன்றி.
3: களத்தில் ஊர்ல இருந்து நேயர் இன்பா அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுல வந்து இந்த அரியமான் கடற்கரைகள்ல கண்டிப்பா குளிச்சுட்டு வர்றோம் அப்படின்னா அடுத்துதான் நம்ம ட்ரெஸ் மாத்துறதுக்கான அந்த ஒரு இடம் அங்க இல்ல. அது மட்டும் கிடையாது, நிறைய இடங்கள்ல என்னதான் நம்ம வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு வந்து சொன்னாலும் இன்னுமே இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி இன்னுமே நிறைய இடங்கள்ல இல்லாம இருக்கிறதுமே நிறைய பயணிகளுக்கு ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலையை தான் ஏற்படுத்துது. ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டி வந்துச்சு அப்படின்னா இன்னுமே நம்ம ஊர் வந்து டெவலப் ஆகும், நிறைய டூரிஸ்ட் வந்து விருப்பப்பட்டு வருவாங்க. இந்த மாதிரியான நிறைய வசதிகள் கிடைக்கும் போது அதே சமயத்தில் இந்த தீர்த்தம் ஆடிட்டு அடுத்து வர்றாங்க அப்படின்னா அவங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கான அறைகள் இதெல்லாமே போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றதான் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஊர் மென்மேலும் டெவலப் ஆகும் அப்படின்றத உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்ட அடுத்ததான் வந்து நம்ம குருசடை பற்றி இன்னும் பல தகவல்களை அமளியக்கா வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்காவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மண்டபம்
2: மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:22 தான் நம்ம இருக்கோம். நம்ம ஊரில் உள்ள சுற்றுலா தலங்களையும் அங்கே என்னென்ன வசதிகள் தேவை அப்படிங்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் குருசடை தீவு நம்ம ஊர் சுற்றுலா தலங்களில் தவிர்க்க முடியாத ஒரு இடமா இருக்குது. அதை யார் நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசோட வனத்துறையினர் தான் நமக்கு அதை ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. இந்த தீவுக்கு போகிறதுக்கு வெறும் 300 ரூபாய் மட்டும் போதும். காலையில் வெள்ளனியே இந்த தீவோட அழகை கண் குளிர பார்க்கணும்னா காலையில் 7 மணிலிருந்து மதியம் 2 மணி வரை மட்டும்தான் அங்கே அலவுடு. இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டா எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக நேரத்தை செலவழிக்கலாம். இந்த தீவில் காலடி வச்ச அடுத்த நிமிஷமே ஏதோ மாலைத்தீவில் நிற்கிற மாதிரியான ஒரு உணர்வே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே இருக்கிற கடல் நீர் அப்படியே கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்கும். கரைகளில் கொட்டி கிடக்கிற வெள்ளை நிற மணல் பரப்பும் சுற்றி இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற மரங்களும் நம்ம மனசை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நாம் படகுல பயணம் செய்யும்போது கூட கடலுக்கு அடியில் பல வண்ண மீன்களையும் அரிய வகை பவளப்பாறைகளையும் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கடலுக்குள்ளே குட்டி பல்ட்டி அடிக்கிற துள்ளி குதிக்கிற டால்ஃபின்களை ரொம்ப பக்கத்தில் பார்க்குற வாய்ப்பு கூட கிடைக்கும். குருசடை தீவு கண்டிப்பாக இயற்கை காதலர்கள் பார்க்க வேண்டிய ஒரு அரிய பொக்கிஷம். வெறும் 300 ரூபாயில் வெளிநாடு போயிட்டு வந்த ஃபீலிங்கே வந்துடும். கண்டிப்பாக வாங்க, பார்த்துட்டு போங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததாக பாடல்கள் வருது. இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: போட்டுறாங்க. பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல, வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
1: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
0: நீ என்னமா பண்ணுவ?
1: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அத சேர்த்து வச்சிருக்கேன். அத வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலாம்னு இருக்கேன் மச்சான்.
0: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
1: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
0: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
1: என்ன உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
0: ஆமா பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:33 தான் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நானி வாஷ்னி. நம்ம ஊர்ல என்னென்ன மாதிரியான வகையில சுற்றுலா பயணிகளை கவர்ற வகையில ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீனவரா மட்டும் இல்லாம சுற்றுலா பகுதியா இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்கூபா டைவிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா பலருக்குமே வந்து கடலுக்கு அடியில போய் அந்த பவள பாறைகளை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்ல மீன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் பல பயணிகளுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழலுமே இருக்கும். இது பெரும்பாலும் நம்ம வந்து கொஞ்சம் வெளி ஊர்களுக்கு போனாதான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்மே நிறைய பேர் வச்சிருப்பாங்க. சோ அப்படி இல்லாம ஒரு ராமநாதபுரம் பகுதிக்கு வந்தா கூட நம்மளால அதை பார்க்க முடியும் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக இந்த ஸ்கூபா டைவிங் அப்படின்ற ஒரு விஷயத்த பல இளைஞர்களும் கத்துக்கலாம். சோ அதையே வந்து நிறைய பேர் தொழிலா கூட ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடல் வளங்களையா இருக்கட்டும், இல்ல அதுல வந்து மாசுபாடு இருக்கு, இல்ல பவர பாறைகள்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட கண்டிப்பா நாமளே போய் பார்க்கும்போது ஏதாவது சிக்கிருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல எடுத்து விட்டுலாம். சோ அதுக்கு வந்து நமக்கு ப்ராப்பரான ஸ்கூபா டைவிங் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை இல்லையா? ஸோ அது அதை பற்றின ஒரு சின்ன ஒரு தகவலையுமே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி களத்திலிருந்து நீங்கள் சகாயம் அண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: இப்ப நம்ம பகுதி அப்படிங்கிறது சுற்றுலா பயணிகளால அதிகமா கவர்ந்த ஒரு பகுதியா வந்து இருக்கு. நிறைய சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த சுற்றுலா பயணிகளை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காகவும், இல்ல இவங்களை பயன்படுத்தி நம்ம தொழில் பண்றதுக்காகவும் என்ன மாதிரியான புது தொழில்களை உருவாக்கலாம், என்ன மாதிரியான வசதிகளை ஏற்படுத்தி நம்ம அதுல ஒரு வருமானம் மீட்ட முடியும்னு நினைக்கிறீங்க?
4: இந்த பாம்பன் ஐலேண்ட் ராமேஸ்வரம் தீவை பொறுத்தளவு இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் வரல. பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இந்த தீவு வந்து அனைத்து மக்களாலையும் கவர்ந்து இருக்கப்பட்ட ஒரு சுற்றுலா தலம். ராமர் சிவனுக்காக வந்து ஒரு கோயில் கட்டின இடம் தான் ராமேஸ்வரம். இந்த ராமேஸ்வரம் வந்து ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு ஒற்றுமைக்கான ஒரு தமிழர்கள் மத்தியில் அன்றைக்கு இருந்த மதங்கள் கோட்பாடுகள் மத்தியில் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு இடம். அது ஒரு பக்கம் நம்ம யாத்திரையா நம்ம வந்து பெருசாக இது பண்ணலாம். அது மாதிரி தனுஷ்கோடி அழிகிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரன் வந்து கேம்ப்ல மண்டபம் கேம்ப் உருவாக்குனதே வந்து தனுஷ்கோடியிலேருந்து தலைமன்னார் வர கப்பல் போக்குவரத்து, கொழும்பு டு இந்தியா வந்து கப்பல் போக்குவரத்து. ரெண்டாவது அந்த நேரம் வந்து ரயில்வே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சென்னையில் ஏறி கொழும்பு வர இறங்கிடலாம். ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்டாக இருந்ததுனால, பிரிட்டிஷ் கவர்மெண்டாக இலங்கையும் இந்தியாவும் இருந்ததுனால ஒரே டிக்கெட் சென்னையில் ஏறி இருந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பொற்காலமாக தான் தனுஷ்கோடி இருந்த காலகட்டத்தில் இருந்தது. அது வந்து ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். நம்ம இன்னைக்கும் வந்து இந்த ஐலாண்டுக்கு வர்றவங்க எல்லாத்தையும் வியந்து போயிடுவாங்க. அதுக்கு பின்னாடி வந்து பிரிட்டிஷ்கார 1902 வந்து பாம்பன் பிரிட்ஜ் அதை மெயின் பண்ணி போட்டாங்க. அதுக்கப்புறம் அது இன்னைக்கு வந்து 100 மேல அந்த பாம்பன் பிரிட்ஜ் ரயில்வே பிரிட்ஜ் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு கிடைக்காத ஒரு வந்து பார்க்குறவங்களுக்கு காண கிடைக்காத ஒரு பொக்கேஷன் தான். அப்போ இயல்பாகவே வந்து இங்கே வந்து நிறைய யாத்திரிகர்கள் இதை தாண்டி இப்போ என்னாச்சுன்னா, ஒரு தீவில் வந்து எல்லா பக்கமும் வந்து கடல் வளமும் இருக்கக்கூடிய ஒரு தீவாக வந்து இருந்துச்சு. இங்கே முத முதல்ல வந்து யாத்திரை ஸ்தலமான ராமேஸ்வரம் கோயில், ரெண்டாவது வந்து பாம்பன் பிரிட்ஜு, அதுக்கு முன்னாடியே வந்து விவேகானந்தர் வந்து சர்வ சமய மாநாட்டிற்கு வந்து போயிட்டு வந்து இறங்கின இடம் பாம்பன் குந்துகால்ங்கிற ஒரு இடம். இப்படி எல்லாமே ஒவ்வொரு ராமர் பாதம் தண்ணீர் ஊற்று கடலுக்குள்ள வந்து நல்லது கிடைக்கும். இப்படி வந்து எல்லாமே காப்பியமும் செயற்கையும் பொறியியலும் சுற்றுலா தலமும் உருவான ஒரு இடம். கடல் வந்து சுற்றுலா தலங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம். கடல் நடுவே வந்து ஒரு வியப்பா அந்த பாலத்திலிருந்து பார்க்கும்போது எல்லா மக்களும் வந்து ஒரு வியப்பா எப்படா இங்கே ரொம்ப அருமையான இடத்துல வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணும். இன்றைய தேவை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பாக மீனவர்களுக்கு வந்து ஒரு சுற்றுலா படகு இந்த மாதிரி அனுமதிக்கணும். அவங்க அதுவரை எந்த அனுமதியும் கிடையாது. அந்த மாதிரி வந்து சுற்றுலா படகு ராமேஸ்வரத்தில் இருக்குது, ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவாங்க. இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து ஒரு அழகான இடம். அதை வந்து கீழேருந்து பார்க்குறதுக்கு அந்த சுற்றுலா படகுகள் மையம், அது மாதிரி இன்னைக்கு பவளப்பாறைகள் நிறைந்த இடம் வந்து நம்ம ஐலாண்டில் சுற்றி இருக்கிற தீவு. கிட்டத்தட்ட 21 தீவுகள் வந்து அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோம்னா குறிச்சடி தீவுலாம் ரொம்ப ஒரு ஃபேமஸான தீவு. அந்த தீவுகளுக்கு போக்குவரத்து இன்னைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சில இது. இதே நேரத்தில் மீனவர்கள் வந்து இன்னைக்கு வந்து தூண்டில் வளைவு போட்டாங்க. இந்த தூண்டில் வளைவுலேருந்து மீனவர்கள் படகுகளை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு குறவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காமிச்சு நல்லா சேஃப்டியாக ஒரு அந்த அலையை ரசிக்கிற அளவுக்கு கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி பெரிய படகுகள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கேருந்து அப்படியே ஒரு ஐலண்டை சுற்றுற மாதிரி ஐலண்ட் ராமேஸ்வரம் தீவு முழுவதும் சுற்றி காமிக்கிறாங்க. ஒரு நாள் பிரயாணமாக எடுத்து அதை வந்து மீனவ மக்களுக்கு கொடுக்கலாம். இன்னைக்கும் தனுஷ்கோடிக்கு வர்ற மக்களுக்கு நம்ம மீனவ மக்கள் நிறைய மீனவ உணவுகளை வழங்கிட்டு தான் இருக்காங்க. சின்ன சின்ன குடிசைகளில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் இன்னும் மேலும் இன்னும் நல்லா சுகாதார அடிப்படையிலையும் சரி பல டேஸ்ட்லையும் சரி அதை வந்து இன்னும் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு கடல் உணவு கடல் போக்குவரத்து படகு கடல் சுற்றுலா படகு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் பண்ணி கொடுக்கலாம். அதனால கடலும் யாத்திரை தலமும் டூரிஸ்டும் மீன்பிடியும் மீனவர்களும் நிறைந்த இந்த ராமேஸ்வரம் பாம்பன் ஐலாண்டை வந்து ஒரு அந்த பழைய பிரிட்ஜை கூட ஒரு நினைவு சின்னமும் வச்சிருக்கலாம். அதை வைக்காமல் அதை இடித்தது வந்து நிறைய பேருக்கு மன வருத்தம் தான். அந்த பழைய பிரிட்டிஷ்காரங்க போட்ட அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப அருமையான டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை வந்து ஒரு ஒரு காட்சியகரமாக வச்சிருக்கலாம். அது பண்ணாமல் போனது வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான். அதனால வந்து யாத்திரையிலையும் பார்க்கணும், உணவு கடல் உணவுலையும் பார்க்கணும், கடல் டூரிஸ்டையும் பார்க்கணும், கடல் போக்குவரத்துலையும் பார்க்கணும். மீனவர்களுக்கு இங்கே முக்கியமாக மாற்றுத் தொழிலாக டூரிஸ்டத்தை கொண்டு வந்து சுற்றுலாவுக்கு உண்டான வேலைகளை கொண்டு வந்தால் இன்னும் மீனவர்கள் முன்னேறவும் அவங்க அடிப்படை வசதியிலிருந்து மாறவும் வாய்ப்பு.
5: ஒரு நல்ல ஒரு பெரிய விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. என்ன தேவை, எப்படி இருக்கு, என்ன நிலவரம், எப்படி ஆரம்பிச்சதுன்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்னுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க.
4: நன்றி நன்றி.
2: நம்ம சகாய மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நம்ம சொல்லிதாங்க ஆகணும். ஏன்னா பிரிட்டிஷ்கார அவங்களுடைய அந்த ஒரு ஆட்சியிலிருந்து இப்போ வரைக்கும் உள்ள அந்த சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இல்லை அப்போ எப்படி இருந்தது அப்படின்றத நமக்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒரு நன்றிகளையும் சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஸ்கூபா டைவிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக அதுவுமே நம்ம பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைய சுற்றுலா பயணிகளை கவர்ற வகையில் இருக்கும். ஸோ அது நம்ம எங்கே போய் கற்றுக்கிறது, இதெல்லாம் யார் சொல்லித்தருவா அப்படின்ற ஒரு டவுட்டுமே நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் TNSDC-யின் வெற்றி நிச்சயம் திட்டம் மூலமா மீனவ கிராமங்களை சேர்ந்த இளைஞர்களுக்கு ஓபன் வாட்டர் ஸ்கூபா டைவிங் பயிற்சி பிரப்பன வலசையில் உள்ள குவஸ்ட் அகாடமி மூலமா July 19 நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பயிற்சியில கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 12 முடிச்ச நபராகவும் 19 25 வர உள்ள நபராகவுமே இருக்கணும். இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் July 18 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நேத்து July 21 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. கண்டிப்பா கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு நாள் தான் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல நாம கேட்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ தொடர்புக்கு 7200100407 அப்படின்ற ஒரு எண்ணுக்கு தாராளமாக கால் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் பா, நான் வேலூர் மாவட்டம் கட்மடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் அண்ணா. இப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஊருக்கு நீங்க எத்தனை தடவை வந்திருக்கீங்க ராமேஸ்வரத்துக்கு?
6: நான் ஒரு 2 வந்திருக்கேன்ப்பா. என்னுடைய காலேஜ் படிக்கும் பொழுது ஒரு டைம் வந்திருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய 4 பிஃபோர் வந்திருக்கிறேன். பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னால உணர முடியுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப சூப்பரா அமைச்சிருக்கிறாங்க, நல்ல நிறைய இடங்கள்ல புதுப்பிச்சிருக்கிறாங்க. பார்க்கும் போதே அந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது சூப்பரா உணர முடியுதுன்னு கூட சொல்லலாம்.
2: ஓகேண்ணா, நீங்க ஒரு சுற்றுலா பயணியா வரும்போது நம்ம ஊர்ல வந்து இந்த ஒரு அதாவது இந்த ஊர்ல இந்த விஷயம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா வரும்போது அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
6: அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுப்பா. முன்னாடி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா டக்குன்னு பண்ண முடியல, கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாமே. நான் வந்து ஒரு 5 பக்கம் ஆக போகுது, இப்ப இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சோ அந்த கனெக்டிவிட்டி, அந்த வாகனங்கள், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்றேன். அப்புறமா அந்த முத்து பவளம் சிப்பி இது மாதிரி எல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதையுமே தாண்டி அந்த ஒரு பெரிய ஷாப்பிங் இடங்கள்லாம் அவ்வளவா இல்ல, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணிருக்கேன்.
2: ஓகே, நான் ஒரு சுற்றுலா பயணியா உங்களை கவர்ந்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க?
6: எனக்கு ரொம்ப பிடிச்சது பாம்பன் பாலம் தான்ப்பா. அதுக்காகவே நான் பார்க்கணும், அதுல டிராவல் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு நான் வந்தேன். அழகா இருந்தது அந்த ஸ்ட்ரெச் அப்படிங்கறது. அப்படியே நம்ம என்ன சொல்றது, கடல்ல மிதக்கிறோமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஃபீல் அப்படிங்கறத கொடுத்திருந்தது. அப்புறமா மார்க்கெட்லமும் நன்றாக இருந்தது. ஸோ மார்க்கெட்லமும் சூப்பரா நிறைய பேர் இந்த மீன் அப்புறமா இதர விஷயங்கள் எல்லாமும் வித்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டுன்னு ஒரு சுத்தி பாக்கணும் அப்படின்ட்டுன்னு நான் வந்தேன். மொத்தத்துல பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான ஒரு இடமாக இந்த ராமேஸ்வரம் அப்படிங்கறது இருக்கு. நிறைய இடங்கள் வந்து புதுப்பிச்சுட்டும் இருக்கிறாங்க இல்லையா. அந்த அந்த என்ன சொல்லுது, அந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய அந்த சுவர்கள்லாம் இடிஞ்சு ஒரு கிராமமே காணாம போச்சு அப்படின்னாங்க. பட் அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா தான் இருந்தது. இப்ப பரவாயில்ல நான் நினைக்கிறேன்.
2: ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்தா என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு வந்து செல்லுமை படத்துல இருந்து 1000 உடலைகள் வந்தது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
2: ஓகேண்ணா, ரொம்ப நன்றி.
6: தேங்க்யூ.
2: வேலூர்ல இருந்து நம்ம சந்திரசேகரனா தான் உங்க ஒரு சுற்றுலா பயணியா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பல வகையில நிறைய டெவலப்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பாடல் ஒன்று வருது, இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஆயுக்கன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:50 கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியிலோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம ஊர் ஒரு சுற்றுலா தலமா இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா சுற்றுலா பயணிகளை கவர்ற வகையில என்னென்ன மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணலாம், குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன வசதிகள் இதுக்கு மேலேயும் நம்ம இருந்தா இந்த ஊர் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருக்குமே, என வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு ரொம்பவே வசதி ஒரு வகையில இருக்குமே அப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: படும் பழமைகள் தான் பண்பாட்டை உரைக்கின்றது. பாராட்டப்படும் காரியங்கள் தான் முன்னிலையில் நிற்கின்றன. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் உசையம் 90.4 நேதல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. குடும்பத்துல அதாவது யாருமே ஒரு தொழில் தொடங்காத நேரத்துல முதல் தடவையா, அதுவும் முதல் தலைமுறையா நம்ம ஒரு தொழிலை தொடங்க போறோம் அப்படின்னா அது நிஜமாவே கொஞ்சம் இல்லங்க பெரிய ரிஸ்கான செயல் தான் சொல்லணும். அதுவும் அனுபவம் இல்லாத ஒரு புது பிசினஸ் நம்ம பண்ண போறோம்னா பண்றவங்களுக்குமே அது ரொம்ப சவாலான விஷயம்தான். அப்படி சாகசம் நிறைஞ்ச ஒரு பயணத்துல பயணிச்சு இப்போ சாதனை படைச்சிருக்கிற ஒரு பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நம்மளோட நெய்தல் பணி நிகழ்ச்சியிலுமே நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். சென்னை கூடுவாஞ்சேரிய சேர்ந்தவங்க தாங்க சூர்யா. சோ கைத்தொழிலா அவங்க வீட்டு மொட்டை மாடியில தொடங்கின ஒரு சின்ன முயற்சி தாங்க இன்னைக்கு வருஷத்துக்கு கோடி கணக்குல வருமானம் பாக்குற அளவுக்கு அவங்களையுமே கொண்டு வந்திருக்கு. அப்படி அவங்க என்னதான் தொழில் பண்ணாங்க அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. சொல்றேன் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கஷ்டமான காலம் வந்துச்சு. அது அங்க அந்த கொரோனா லாக்டவுன் வந்துச்சு இல்ல, அதத்தான் சொல்றேன். சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட வேலையை இழந்தாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வீட்ல இருந்தே வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி பாதி சம்பளம் கூட கொடுத்தாங்கல்ல. சோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தாங்க நம்மளோட சாதனை பெண்ணுமே ஆளாயிருந்திருக்காங்க. அதாவது அப்ப அவங்க ஒரு ஐடி நிறுவனத்துல கிராபிக் டிசைனரா வேலை பார்த்திருக்காங்க. அவங்க கணவரோட வேலையிலுமே ஒரு வித தடுமாற்றம் வந்திருக்கு. சரி இனியும் இந்த வேலையை நம்புனா சரி வராதுன்னா ஆர்கானிக் இல்லனா சிறுதானிய பொருட்கள் ஏதாவது விற்பனை பண்ணலான்னு இவங்களுக்கு ஒரு யோசனை வரும்போதுதான் அவங்க இடத்தை சுத்தி உள்ள நிறைய பேருமே அதே தொழிலை பண்ணிட்டு இருந்ததால நம்மளோட பாரம்பரியம் சார்ந்த வேற ஏதாவது ஒரு தொழிலை செய்யலான்னு இவங்க யோசிக்கும் போதுதான் அவங்களோட தாத்தா ஞாபகத்துக்கு வந்திருக்காங்க. தாத்தானா தாத்தா ஞாபகத்துக்கு வரலங்க, தாத்தா வீட்டுல இருந்து கட்டில் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கயிறு கட்டில் தான் இருக்கும், அதுல படுத்தா நல்லா தூக்கம் வரும், முதுகு வலி இருக்காது, உடல் சூடு குறையும்னு அவங்க தாத்தா சொன்னது இவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் அதிகமா எங்கேயுமே கயிற்று கட்டில் இல்லல்ல, அப்போ அதே மாதிரியே காட்டன் பர்னிச்சர் எல்லாம் தயாரிச்சு விற்பனை பண்ணலான்னு ஐடியா இவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா அதை பின்னதுக்கு இவங்களுக்கு தெரியாததால யூடியூப்ல அதை பத்தின வீடியோக்கெல்லாம் தேடும் போதுதான் வெளிநாட்டுல இந்த கயிற்று கட்டில தயார் பண்றதையும் அதை லட்சக்கணக்கில் விக்கிறதையும் பார்த்து நம்ம ஊர்ல நம்ம சாதாரணம்னு நினைக்கிற இந்த கட்டிலோட விலை என்னன்னா இங்க இவ்வளவு அதிகமா இருக்குன்னு இவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் யூடியூப்ல வீடியோக்கெல்லாம் பார்த்து அதுல கயிற்று கட்டில கட்டுறதுக்கு கத்துக்கிட்டோம். நிஜ கட்டிலுக்கான மரசட்டம், மூங்கில், அதுக்கு தேவையான கயிறு எல்லாம் வாங்கி பின்னி பாத்திருக்காங்க. அவங்க ரெடி பண்ண அந்த கயிற்று கட்டில அவங்க பயன்படுத்தி பார்த்ததுமே அவங்களுக்கு திருப்தியா இருந்ததால இனி இதையே வியாபாரமா பண்ணலாம்னு முடிவெடுத்து அவங்க செஞ்ச கட்டில சமூக வலைதள பக்கங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி வீட்டுக்கு தேடி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போற அளவுக்குமே இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர்லாம் அவங்க வீட்டுல இருக்கிற பழைய கட்டிலுக்குமே இந்த கயிறு போட்டு கொடுங்கன்னு கேட்டு இருந்திருக்காங்க. சோ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இவங்க செஞ்ச இந்த கட்டில வந்து 2500 ரூபாய்க்கு தான் இவங்க விற்பனை பண்ணிருக்காங்க. ஆனா அதோட தேவை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகவும் அதுக்கப்புறம் அதுல இருந்துதான் இவங்க பர்னிச்சர் பண்ணலான்னு மறுபடியும் ஐடியா கொண்டு வந்து படிப்படியா முயற்சி பண்ணி சோஃபா, நாற்காலி, டைனிங் டேபிள், ஸ்டூலு, அப்புறம் அந்த ஆபீஸ்ல எல்லாம் தலைமை அதிகாரிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல நாற்காலி, அதே மாதிரி பண்றது, அப்புறம் ஊஞ்சல், ரோலிங் சேர், ஈசி சேர், டீஃபைன், நிறைய பொருட்களை செய்ய ஆரம்பிச்சு இப்போ தனக்குன்னு ஒரு கடையும் உருவாக்கி அதுல நிறைய ஆட்கள் வச்சு பெரிய அளவுல ஆர்டரும் எடுத்துட்டு அவங்களுக்கு அப்ப இருந்த சவால்களையும் சந்திச்சுதான் இன்னைக்கு இந்த நிலையை அவங்க அடைஞ்சிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க ஒண்ணு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எப்பவுமே ஒரு பொருளுக்கு தரன்னு ஒண்ணு இருந்தா அது எங்கேயுமே தோற்று போகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தாங்க இவங்களோட பொருட்கள் எல்லாமே தரமானதா இருந்ததால இப்போ இவங்களால இந்த வெற்றியுமே அடைய முடிஞ்சிருக்கு. பல சிரமங்களுக்கு மத்தியிலையும் தன்னோட உழைப்புனால வெற்றி நிலையை அடைஞ்சிருக்கிற சூர்யாவோட இந்த தயாரிப்புகள் எல்லாமே இன்னும் பல பகுதிகளை சென்றடையணும்னு அவங்க மென்மேலும் வளரணும்னு நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக நாம் மதி. நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா இந்த இனிப்பு வகைகள்னு சொல்லும் போது

இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஆரோக்கியமான முறையில கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இது கூட சர்க்கரை வள்ளி கிழங்க தான் சேர்த்து நம்ம செஞ்சு பண்ண போறோம். சோ அப்படி வீட்ல இருந்தே இந்த கோழியை செஞ்சு நம்ம எப்படி விற்பனை பண்ணலாம் அப்படிங்கறதா இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். சோ இந்த பூரணம் கோழி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு கேட்டீங்கன்னா, கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கணுங்க, மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன், அப்புறம் எண்ணெய், நெய், உப்பு அதெல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கணும். சர்க்கரை வள்ளி கிழங்கு வந்து ஒரு 3, கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளக்கட்டி ஒரு 3/4 கப், துருண தேங்காய் 1 கப், ஏலக்காய் தூள் கொஞ்சமா எடுத்துக்கணும். முதல்ல கோதுமை மாவு கூட கொஞ்சமா மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் அப்புறம் 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம், சோ அப்படி சாஃப்டான பதத்துல நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த மாவுக்கு மேல ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே ஊற வச்சிடணும். இந்த நேரத்துல சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேல இருக்கிற தோலை உரிச்சு நல்லா மசச்சு எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளக்கட்டிய பொடிச்சு சேர்த்துட்டு அதுல 1/2 கப் தண்ணியும் சேர்த்து கருப்பட்டி நல்லா கரையிற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்ததும் அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு கடாயில 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம துரி வச்சிருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காய் பூவையும் அதுல போட்டு நல்லா வறுத்ததும் அதுல நம்ம கரைச்சு வச்சிருக்கிற கருப்பட்டியும் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ இதுல நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்ல சர்க்கரை வள்ளி கிழங்கு அதையும் சேர்த்துட்டு இது எல்லாம் ஒரு நல்ல கெட்டி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிட வேண்டியதாங்க. சோ இது முடிஞ்சதும் நம்ம ஊற வச்சிருக்கிற மாவுல சப்பாத்தி உருண்டை சைஸ்ல எடுத்து வாழை இலையோ இல்லைன்னா வீட்டுல என்ன கவர்லாம் இருக்கும்ல அதுல வச்சு கூட நம்ம மாவுக்குள்ள சர்க்கரை வள்ளி பூரணத்தையும் வச்சு கையால தட்டி சப்பாத்தி சைஸுக்கு எடுத்துட்டு தோசைக்கல்ல போட்டு கொஞ்சமா எண்ணெய் 2 பக்கம் விட்டு சுட்டு எடுத்தோம்னா நம்மளோட பூரணம் போலி ரெடி. சோ நம்ம செஞ்ச இந்த போலிய பட்டர் பேப்பர் இல்லனா ஃபுட் கிரேடு கவர்ல 2-4 வச்சு நம்ம சுத்தமா பேக் பண்ணி நம்ம விற்பனை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் காலேஜ் பக்கத்துலயும் இல்லனா மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயும் இல்லனா கோவில்ல திருவிழாக்கள் நடக்கும் போதோ இல்ல பண்டிகை நாட்கள்லயோ கூட நம்ம இதை அதிக அளவுல செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாங்க. நம்ம விற்பனை பண்ண போற போலி சுத்தமாவும் சுவையாவும் சரியான விலையிலயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா விற்பனையும் நல்லா இருக்கும், லாபமும் நல்லா இருக்கும். சோ ஆர்வம் இருக்கிற பெண்கள் வீட்டுல இருந்தே செஞ்சு இதை கடைகளுக்கு கொடுத்து கூட விற்பனை பண்ணி நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதி பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும்போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான் காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.

0: என்னது புரியலையே?
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
0: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தல?
0: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
0: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
0: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா, இடது கையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
0: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
1: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
0: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
1: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
0: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
1: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
0: வடகிழக்கு.
1: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
0: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
1: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
0: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
1: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: சின்ன குழந்தையில இருந்து இப்ப வரைக்கும் தலைக்கு வந்து இந்த எண்ணெய் தேய்க்கிறத ஒரு வழக்கமாவே நிறைய பேர் வச்சிருக்காங்க. அதாவது எல்லாரும் ஒரே எண்ணெய் தான் தேய்க்கணும் அப்படின்னு இல்லாம, தேங்காய் எண்ணெய் கிடைக்கிறவங்க தேங்காய் எண்ணெய், பாதாம் எண்ணெய், ஆமணக்கெண்ணெய், ஆலிவ் எண்ணெய்ன்னு ஒவ்வொருத்தங்க வீட்லயும் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி எண்ணெய் தேய்க்கும் போதே எல்லாரோட மனசுலயும் ஒரு எண்ணெய் வரும். ஏன், என்னோட மனசுல கூட அடிக்கடி வர ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாங்க. எண்ணெய் நம்ம காலையில தேய்ச்சா நம்மளோட முடிக்கு நல்லதா, இல்லனா சாயங்கால நேரங்கள தேய்ச்சா நம்மளோட முடிக்கு நல்லதான்னு இந்த கேள்வி எனக்குள்ள அடிக்கடி வரும். நம்மள நிறைய பெண்களுக்கும் இந்த கேள்வி வரும் நினைக்கேன். இது எப்படின்னா, காலை நேரத்துல நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்டம்லாம் அதிகரிக்க செய்யணும் ஒரு சிலர் நம்புறாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர்லாம் சாயங்காலம் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு நைட்டு ஃபுல்லா தலையில அந்த எண்ணெயை வச்சோம்னா அது வந்து முடியோட வேர் வரைக்கும் போய் அதுக்கு தேவையான ஊட்டத்தை கொடுக்கணும்னு நம்புறவங்களும் இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா நம்மளோட வாழ்க்கை முறை, நம்ம முடியோட வகை, அப்புறமா நம்ம எண்ணெய் தேய்க்கிற நேரத்தை பொறுத்துதாங்க நம்மளோட தலைமுடிக்கும் கிடைக்கிற நன்மைகளுமே மாறுபடும். சோ இன்னைக்கான நம்மளோட நிகழ்ச்சியிலுமே அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க இருக்கோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பண்ணி நிகழ்ச்சிக்காக. நான் மதி. நம்ம காலையில நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது நம்மளோட தலை சருமத்தை சுறுசுறுப்பா வச்சுக்க முடியுங்க. அதே மாதிரி நம்ம தலைமுடி வந்து வறட்சி ஆகாம இருக்கிறதையும் நம்மளால குறைக்க முடியும். சோ தலையில லேசா எண்ணெய் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷத்துல இருந்து 2 மணி நேரம் வச்சிருந்தோம்னாலே அதிகமான எண்ணெய் வந்து தலையில சேர்றத நம்மளால தடுக்க முடியும். அதே மாதிரி முகத்துல எண்ணெய் வழியுது, முகப்பரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த பகல் நேரத்துல எண்ணெய் தேய்க்கிறதாங்க ரொம்பவே நல்லது. சோ எப்பவுமே நல்ல விஷயம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு ஆப்போசிட்டா கெடுதலும் கொஞ்சம் இருக்கும்ல. அப்படி நம்ம காலையில தலைக்கு எண்ணெய் வைக்கும் போது நம்ம தலை முடிக்கு வந்து அந்த எண்ணெய் உறிஞ்சிறதுக்கான போதுமான நேரம் கிடைக்காது. அதே மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு வெளியே போனோம் அப்படின்னா இந்த தூசி, அழுக்கு, இது எல்லாமே முடியல ஒட்ட வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வெயில் நேரத்துல காலையில எங்கேயாச்சும் வெளியே போறோம் அப்படின்னா நம்ம தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுட்டு கொஞ்ச நேரத்துல ஷாம்பு போட்டு குளிக்கிறதாங்க காலையில எண்ணெய் வைக்க நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதே இது சாயங்கால நேரங்களை நம்ம எண்ணெய் வச்சோம்னா அந்த எண்ணெய் வந்து நிறைய நேரம் நம்மளோட முடியில இருந்து அதுக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கும். சோ நம்மளோட வறண்ட முடியுமே இந்த நிறைய எண்ணெய் வைக்கும் போது அது சரி பண்ண முடியுங்க. அதே மாதிரி தலை முடி உதிர்ற பிரச்சனையுமே இது சரி பண்ணும். சோ நைட்டு தலைக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் பண்ணும் போது நல்ல தூக்கம் வரும், மனசுக்கு கொஞ்சம் அமைதியும் கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கிற குறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தலைக்கு நைட்டு எண்ணெய் வைக்கும் போது அந்த சரும துளைகள்லாம் அடைபட்டு பொடுகு பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். சோ தலைமுடிய முழுசா நம்ம மூடாம தூங்கணும் அப்படின்னா தூசி ஒட்டவும் வாய்ப்பு இருக்குங்க. ஏற்கனவே நம்ம தலையில எண்ணெய் சுரப்பு அதிகமா இருக்கிறவங்க மறுபடி எண்ணெய் அதிகமா தேய்க்கும் போது பொடுகு பிரச்சனை கூடுதலாகவும் வாய்ப்பு இருக்கு. சோ மொத்தத்துல சொல்லணும்னா, காலை நேரமோ இரவு நேரமோங்கிறத விட நம்ம செய்யற எளிமையான தொடர்ச்சியான பராமரிப்பு தாங்க நம்மளோட முடி வளர்ச்சிக்குமே ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, வறண்ட முடி இருக்கிறவங்க வாரத்துல ரெண்டு நாள் நைட்டு தலைக்கு எண்ணெயை வச்சுட்டு காலையில குளிக்கலாம். எண்ணெய் சுரப்பு அதிகமா இருக்கிறவங்க காலையில தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது நல்லது. சோ வாரத்துல எல்லா நாளுமே நம்ம தலைக்கு எண்ணெய் வைக்காம மூணு நாள் மட்டும் தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணி தலைமுடிய நம்ம அலசிக்கலாங்க. சோ இது கூடவே நம்ம ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணுங்க. அப்பதான் நம்மளோட முடி வளர்ச்சியை ஆரோக்கியமாகவும் அழகாகவுமே பராமரிச்சுக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடலோசை FM 90.4.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நேதல் பெண்ணை நிகழ்ச்சிக்காக. நாம் மதி நம்ம தமிழகத்துல இருக்கிற பல திட்டங்கள்ல ஒண்ணுதாங்க இந்த முதியோருக்கும் ஆதரவற்ற கணவனை இழந்த பெண்களுக்கு இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் மூலமா 60-79 இருக்கிறவங்களுக்கு 1,000 ரூபாயும் 80 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 1,250 ரூபாயும் கொடுத்துட்டு வர இந்த திட்டம். அதாவது 60 வயசுக்கு மேல தமிழ்நாட்டிலேயே நிரந்தரமா வாழக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற முதியோர்கள், சரியான வருமானம் இல்லாம இருக்கிறவங்க, பிள்ளைங்களோட ஆதரவும் இல்லாம இருக்கிற பெரியவங்களுக்கும் கைம்பெண்களுக்கும் மத்திய மாநில அரசும் சேர்ந்துதாங்க இந்த திட்டத்தை இவ்வளவு நடைமுறைப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனா இப்ப 2026 மார்ச் மாசத்துல இருந்து இந்த திட்டத்துல கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, ஏற்கனவே இவங்க எல்லாரும் உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த உதவித்தொகை கூடவே கூடுதலா 2,000 ரூபாய் கொடுக்கறதாட்டு நம்ம தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா 29.29 லட்சம் பேரு இதுவரைக்கும் பயனடைஞ்சிட்டும் இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு முதியோர்களோ இல்ல கைம்பெண்களோ இந்த திட்டத்துல நீங்க பயனடையல அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், ஓட்டரோட ஜெராக்ஸ், அப்புறம் வருமானம் குறைவா வாங்குறதுக்கான சான்று, பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னு இதுக்கான விண்ணப்ப படிவத்தை வாங்கி நீங்க பூர்த்தி பண்ணிட்டு நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ அங்க இருக்கிற தாலுகா ஆபீஸ்லயோ, இல்லைன்னா கிராம நிர்வாக அலுவலர்கள் கிட்டயோ, இல்லைன்னா வருவாய் ஆய்வாளர்கள் கிட்டயோ, அதுவும் இல்லைன்னா இசை மையம் போய் கூட நீங்க விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வேற எந்த ஓய்வூதிய திட்டத்திலயுமே பயன் அடையல அப்படின்னா அதுக்கான சான்றிதழையும் நீங்க வாங்கிட்டு போகணும். சோ இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதியோர் நலன் மற்றும் சட்ட வழிகாட்டுதலுக்காக தமிழ்நாடு அரசு வந்து முதியோர்களுக்காக கொண்டு வரப்பட்ட நம்பர் தாங்க 1-4-5-6-7. இந்த உதவி எண்ணுக்கு கால் பண்ணி கூட நீங்க உங்களுக்கான முழு விவரங்களையும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பு நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க கண்டிப்பா ஜூலை 23ஆம் தேதிக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993. இன்று அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்கள். இன்று அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இன்று அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா, திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டளை போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு, அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு, வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்குதான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா பிடிக்காதுதான், ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க.

குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 709-4-3-9-9-3.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: உலக நாடுகளுக்கிடையே நம் பிள்ளைகளை ஒரு போட்டியாக நிறுத்தியது எது? இங்கே இருக்கிற இந்த கல்வி முறை, இந்த பள்ளிக்கூடங்கள் தருகிற நம்பிக்கை, இந்த ஆசிரியர்கள் தருகிற உற்சாகம். நீயும் ஜெயிக்க முடியும், பாடலூர்ல பிறந்தா என்ன, நீ பம்பாய்க்கு போக முடியும், இன்னும் வெளிநாட்டுல கூட உன்னால ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஆனா இந்த 2 வருஷம் கொரோனா காலம் எல்லா நம்பிக்கையும் உடைச்சு விட்டுருக்கு இல்ல. இந்த 2 வருஷம் தாண்டி இந்த பிள்ளைங்களை பழைய லெவலுக்கு கொண்டு வரவங்கள டீச்சரும் படாத பாடுபட்டாங்க, நம்மளும் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். எப்படா அந்த பள்ளிக்கூடம் திறப்பாங்க, இந்த பிள்ளைகளை கொண்டு போய் தள்ளி விடுவோம், என்ன பாடு இல்ல. இந்த மொபைல் போனை கையில கொடுக்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஆனா வேற வழியே இல்லை. இந்த 2 வருஷம் மொபைல் போனை கையில கொடுத்து எப்பா சாமி நல்லா இருப்ப, யார் பத்த பிள்ளையா, அங்க ஒரு டீச்சர் கத்திக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் படிச்சு தொலை, கெஞ்சி காலில் உளுந்தாமே, கொஞ்சம் சிப்ஸ் கொண்டா, வடை சுட்டு கொண்டா, டீ போட்டு கொண்டா, எல்லா வேலையும் அவனுக்கு செஞ்சு கொடுத்து பக்கத்தில் போய் பார்த்தா அது கேம் விளையாடிக்கிட்டு இருக்கு. என்னடா கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கேம்மா, பிடி பீரியடுமா போமா அப்படிங்கிறான், மொபைலில் உட்காந்து பிடி பீரியட் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த 2 வருஷ கொரோனா காலம் நம்ம பிள்ளைகளை ஒரு 10 வருடம் பின்தங்க வைத்து விட்டு. ஏன்னா கல்வி யார் வேணா சொல்லி கொடுத்துடலாம், படிப்பு யார் வேணா கற்றுக் கொடுக்கலாம், ஆனால் பண்பாட்டையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நம்ம பள்ளிக்கூடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறோம். ஏன்னா இந்த கல்வி அவ்வளவு சீக்கிரம் நம்ம கையில வந்து கிடைக்கலங்க.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலமெல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
1: தென்தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
0: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நீயே சொல்லு.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்.

0: அந்த மாணவன் வலது கையை நீட்டுவான், அவர் பாப்பார் அதுல கல்வி ரேகைன்னு ஒண்ணு ஓடுதான் பாப்பார். கல்வி ரேகை இல்ல அப்படின்னா யூ ஆர் ரிஜெக்டட் அப்படின்னு வரட்டி விட்டுருவார். கல்வி ரேகை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார். ஒரு மாணவன் அப்படியே போய் நிக்கிறான், கண்கள்ல அறிவு பசி, நாமளும் படித்து பெரிய அளவுக்கு முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேட்கையோட கையை நீட்டுறான். இந்த குரு சொல்றார், உன் கையில கல்வி ரேகை இல்லை, நீ போகலாம். அவனுக்கு அப்படியே கண் கலங்கிடுச்சு. கல்வி ரேகை எங்க தொடங்கி எங்க முடியும் குருவே என்று கேட்டான். உடனே அவர் ஒரு மயில் இறகை எடுத்து மை தொட்டு கையில வரைஞ்சு காமிச்சார், இங்க தொடங்கி இங்க முடியும். உடனே அங்கிருந்த ஒரு எழுத்தாணியை எடுத்து அப்படியே ரத்தத்தால கீறி அந்த மாணவன் குருவிடம் சொன்னான், என் கையில் கல்வி ரேகை வந்து விட்டது, தயவு செய்து எனக்கு கல்வி கற்றுக்கொடுங்கள் என்று சொன்னான். அந்த மாணவன் தான் பிற்காலத்தில் மௌரிய பேரரசை உருவாக்கிய சாணக்கியர் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் இந்த கல்விக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. கல்வி என்பது ஒரு எளிமையான விஷயம் இல்லை. இந்த கல்வியை ஒரு கருவியாக வைத்துக்கொண்டு உலகத்தின் பல இடங்களை உங்களால் வெல்ல முடியும். அதனாலதான் காமராஜர் அவர்கள் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்களை தொடங்கினார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்
2: சந்தித்தால்

0: அடிப்பழகு
1: உன்றிழியும் என்றிழியும் சந்தித்தார்.
2: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
3: சரி குடுமா.
4: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
2: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
4: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு. இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
2: ஏ இதுல என்ன இருக்கு
4: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
5: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
6: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
7: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4
2: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களின் பேச்சு. இது RS Voice என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நல்ல தலைவர்களை, பெரியவர்களை, இந்த மண்ணுக்காக உழைத்தவர்களை நம் குழந்தைகளுக்கு நாம் அடையாளம் காட்டி தர வேண்டும். ஏன்னா இந்த உலகத்தை நம் கையில் கொண்டு வந்து நிறுத்துபவர்கள் யார் அப்படிங்கறத யோசிக்கும். இருக்கிற பெற்றவர்களுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும், நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், அது நிறைவேறாம போய் கூட இருக்கும். உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம கனவை, நம்ம லட்சியத்தை, நம்முடைய ஆசைகளை கடைச்சாண்டா ஒத்தைக்கு ஒத்த பிள்ளைன்னு அவன் தலையில வச்சு கெட்டி போ, இதையும் சேர்ந்து சுமந்து, ஏற்கனவே 5 கிலோ சுமந்துட்டு போறான், உங்க கனவையும் சேர்த்து அந்த குழந்தையுடைய முதுகுல சேர்த்து போ. நம்ம பரம்பரையில ஒருத்தனாவது டாக்டரா வரணும், நம்ம பரம்பரையில நீ வக்கீலா வரணும், நம்ம பரம்பரையில நீ இன்ஜினியரா வரணும் அப்படின்னு எல்கேஜிக்கு போகும்போதே இந்த குழந்தையின் முதுகில் உங்கள் கனவையும் சேர்த்து சுமத்தி தயவு செய்து விடாதீர்கள். அவங்களுக்குள்ள வேற ஒரு கனவு இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கிறது இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கட்டுமே. நம்முடைய லட்சியத்தை தயவு செய்து பிள்ளைகளின் மேல் திணிக்காதீர்கள் என்று பெற்றோர்களை ரொம்ப பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்ஜினியரிங் மைண்ட் உள்ள ஒரு பையனை நீங்க டாக்டராக்கவே முடியாது. டாக்டருக்கு தான் படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய நீங்க ஆடிட்டராக சொல்லி வற்புறுத்த கூடாது. ஒரு போலீஸ் துறைக்கு போக ஆசைப்படுகிற பிள்ளையை ப்ரொஃபஸரா தான் ஆக்கணும் என்று நீங்கள் திணிக்க கூடாது. எந்த சின்ன தொழிலா இருந்தாலும் சரி, நான் சொந்த காலில் நிற்பேன் என்று நினைக்கிற ஒரு குழந்தையை IT கம்பெனியில போய் வேலைக்கு சேரு என்று தயவு செய்து தள்ளாதீர்கள். உங்கள் கனவுகள் முடிந்து போனதாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளின் கனவுகளை உங்கள் கண்களில் காண பழகுங்கள். அவர்கள்தான் இந்த தேசத்தை வருங்காலத்தில் உருவாக்க போகிறவர்கள். அவங்க ஜெயிச்சா தான் நீங்க ஜெயிக்க முடியும், நீங்க ஜெயிச்சா தான் இந்த தேசம் ஜெயிக்க முடியும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். முதல் ஆசிரியரை மதிப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோமா?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: முதல் ஆசிரியரை மதிப்பதற்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? ஆசிரியரை மதிப்பதற்கு அன்னைக்கெல்லாம் ஆசிரியர் நம்ம பிள்ளைங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நம்ம அம்மா அப்பா கை கட்டி பணிஞ்சு அப்படியா நான் என்னன்னு கேக்குறேன் அப்படிமாங்க. இல்ல பிள்ளை வீட்டுக்கு வந்து எங்க சார் இப்படி சொன்னாரு, எங்க டீச்சர் இப்படி சொன்னாங்க, என்னை அந்த பையன் அடிச்சான் அப்படின்னு சொன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வந்து என்னை அவன் அடிச்சிட்டான், என்னை அந்த டீச்சர் திட்டாங்கன்னா உன்னைய திட்டாங்களா, ஏன் பிள்ளைய திட்டாங்களா, படையெடுத்து போய் பள்ளிக்கூடத்துல போய் நிக்க வேண்டியது. பேரண்ட்ஸ் மீட்டிங் கூப்பிட்டா ஒருத்தர் வர்றது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்களை அனுப்பி விட்டுறது. ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போய் வம்புக்கு நிற்கிறது. அந்த ஆசிரியருக்கும் உட்காந்து டைரி எழுதுற வேலை இருக்கு, அவங்களுக்கு இம்போசிஷன் மாதிரி 1008 வேலைகள் இருக்கிறது. நாமளும் போய் அவங்க மேலே டார்ச்சரை கொடுக்குறோம். ஆனால் ஆசிரியர் என்பவர்களுக்கு நம்மை காட்டிலும் ஒரு தகுதி அதிகமாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே நம்ம ஒரு பிள்ளை தான், ஆனால் அவங்க வகுப்பில் இருக்கிற 40 பிள்ளைகளுக்கும் அவர்கள் தான் பெற்றோர். நீங்கள் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைக்கு பெற்றோர், அவங்க 40 பிள்ளைகளுக்கு பெற்றோர். இந்த உலகத்திலேயே யாரோ பெற்ற பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை அவன் ஏன் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதியும் உரிமையும் ஒரே ஒரு இனத்திற்கு தான் இருக்கிறது, அது ஆசிரியர் என்கின்ற இனம். அதனால் ஆசிரியர்களை கொஞ்சம் மதியுங்க. இந்த குழந்தைகளுக்கு ஆசிரியர் மேல் மரியாதை வரக்கூடிய விஷயங்களை கற்றுக் கொடுங்கள். ஏன்னா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் ஒரு குழந்தையின் மனதில் ஒரு விதை மாதிரி விழும்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெங்காசி
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

கடற்கரை தாகம் இதுதான் காதலடா அடுத்தவர்

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆசிரியர்கள் அவ்வளவு சாதாரணமானவர்கள் கிடையாது. நீங்க நம்ம வீட்டுல குழந்தைங்க வளரும் போது பாருங்க, சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது அவங்க செப்பு சாமான் வச்சு விளையாடுவாங்க, மண்ணுல வீடு கட்டி விளையாடுவாங்க. ஆனால் என்றைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருகிறார்களோ, வந்து கொஞ்ச நாள்ல நம்ம பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கிற விளையாட்டு எது? டீச்சர் விளையாட்டு. அந்த அளவுக்கு அவங்க மனசுல மொத்த விதையை பதிவு செய்வது ஆசிரியர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் ஆசிரியர்களை பற்றிய நல்ல விஷயங்களை, நல்ல நம்பிக்கைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். நம்ம குழந்தைகளை பத்தி சில குறைகள் இருந்தா அவங்க கிட்ட போய் மனசு விட்டு பேசுங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை உங்க வகுப்பு ஆசிரியர்கிட்ட கொஞ்ச நேரம் போய் பேசுங்க. என் குழந்தை இப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணுது, என்ன செய்யலாம் என்று ஆசிரியரோடு மனசு விட்டு பேசினாலே நம்ம குழந்தை அதனுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீக்கி நல்ல குழந்தையாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஆசிரியர்கள் சாதாரணமானவங்க கிடையாது. இந்த உலகத்திலேயே மாவீரன் அப்படின்னு ஒரு வீரனை சொல்லுவாங்க, யாருன்னா அலெக்சாண்டரை சொல்லுவாங்க. மாவீரன் நெப்போலியன், மாவீரன் அலெக்சாண்டர், இந்த ரெண்டு பேரை தான் மாவீரன் அப்படிம்பாங்க. மாவீரன் அலெக்சாண்டர் தன்னுடைய வரலாற்றில் பதிவு செய்கிறார், இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர் காரணம், இந்த உலகம் என் கையில் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம் என்று பதிவு செய்திருக்கிறார்.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டையாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன், இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடனாக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி கவிதா ஜவகர் அவர்களின் பேச்சு. இது ஆர்எஸ் வாய்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அவ்வளவு ஒரு வாய்ப்பு தருகிற ஆசிரியர்களை இந்த குழந்தைகளுக்கு நாம நல்ல முறையில் அறிமுகப்படுத்த வேண்டும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க குழந்தைகளுடைய நண்பர்கள் யார் அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நீங்க மொபைல் உங்க கையில வச்சிருக்கும் போது தயவு செஞ்சு பக்கத்துல உட்காந்து என்ன பாக்குறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. அன்னைக்கு நாங்க அந்த அறிவியல் சார்ந்த பட்டிமன்றம் அந்த தலைப்பு எனக்கு கொடுத்ததுனால நான் அதை பேச வேண்டியதா போச்சு. ஆனால் உண்மையிலேயே நாம பேச வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கு மொபைல் கொடுக்கிற நேரத்தை குறையுங்கள். ரொம்ப குறைச்சலா கொடுங்க. அரை மணி நேரம்னா அரை மணி நேரம் தான், ஒரு மணி நேரம்னா ஒரு மணி நேரம் தான். அதற்கு மேல குழந்தைகள் கையில் தயவு செய்து மொபைல் போனை கொடுக்காதீர்கள். ஏன்னா அவர்களை ஏமாற்றுவதற்கு, அவர்களை தவறாக வழி நடத்துவதற்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த மொபைல் போனுக்குள்ள இருக்கு. அணுகுண்டு கூட ஒரு தடவை தான் வெடிக்கும், ஆனால் இந்த மொபைல் போனுக்குள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆபத்து வெடித்து கொண்டே இருக்கிறது என்பதை தயவு செய்து பெற்றோர்களாகி நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்யறோம், பிள்ளைங்க நோய் நோயின்னு இல்லாம இருக்கணும் அப்படின்னா மொபைல கையில கொடுத்துரும். சாப்பிடும் போது சாப்பிட மாட்டான், மொபைல கொடுத்தா சாப்பிடுவான். நம்ம டிவி பார்க்கும் போது தொந்தரவு பண்ணானா மொபைல கொடுத்துடலாம். நீங்க ஓய்வாக இருக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுத்தீர்கள் என்றால் வருங்காலத்தில் நீங்கள் ஓய்வே இல்லாதபடிக்கு என்ன ஆகுமோ அதெல்லாம் ஆகக்கூடிய ஆபத்து இந்த மொபைலில் இருக்கிறது. அதனால குழந்தைகளுக்கு அவங்க எவ்வளவு கோச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு அழுதாலும் சரி, எவ்வளவு முரண்டு பிடித்தாலும் சரி, மொபைல் போன் கொடுப்பதற்கு ஒரு அளவு தான், அதை தாண்டி கொடுக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுங்க.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

வளர் திரையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தான்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439933.

0: ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்ட்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நல்ல ஸ்மூத்தான தார் ரோட்ல வண்டி ஓட்டுறது யாருக்கு தாங்க பிடிக்காது? சரி, நம்ம பாக்குற தார் ரோடுகள் எல்லாமே தார்ல தான் போடுறாங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கருப்பு கலர்ல இருக்கிறதோட மட்டும் இல்லாம நம்ம வழக்கமா தார் ரோடு அப்படின்னே சொல்லி பழகிட்டோம். தாரு அப்படிங்கிற பொருள் நிலக்கரியில இருந்து கிடைக்குது. ஆனா இப்பெல்லாம் தார ரோடு போட யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை தான் ஜல்லிக்கல்லோட சேர்த்து ரோடு போட யூஸ் பண்றாங்க. இது பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. அதனால அந்த கலவை மூலமா போடப்படுற ரோட நம்ம ஆஸ்பால்ட் ரோடுகள் அப்படின்னு கூட சொல்லலாம். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்.

0: நினைச்சா Facebook profile லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், தாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 கேட்டுட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோடு விளையாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானு தியேஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரேப்.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரேப் தம்பியுமே வந்து ஒரு கதையோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன டே அப்படிங்கறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன டே அப்படிங்கறத நீங்களே சொல்லிருங்க.
1: இன்னைக்கு ஃபிளாக் டே.
0: என்ன ஃபிளாக் டே? வெறும் ஃபிளாக் டே அப்படின்னு சொன்னா எப்படி?
1: அதாவது நம்மளுடைய இந்தியா இருக்கா, இந்தியா ஃப்ளாக் டே,
0: நேஷ்னல் ஃப்ளாக் டே அப்படிங்கறது இன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டுட்டு வருது. அது எதுக்கு அப்படின்னு ஏதாவது ரீசன் தெரியுமா?
1: தெரியலையே.
0: அதாவது ஜூலை 22 அன்னைக்கு தான் வந்து தேசிய கொடி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஏற்றப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த தேசிய கொடி தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்படுது. சரி, அதில் மொத்தம் எத்தனை கலர் இருக்கும்?
1: 3 இருக்கும்.
0: என்னென்ன கலர்?
1: சாஃப்ரான்.
0: 3 தான் இருக்குமா?
1: 4 இருக்கும்.
0: ஆ சரி, ஓகே. என்னென்ன கலர்
1: வந்துட்டு? சாஃப்ரான் இருக்கும், ஒயிட் இருக்கும், கிரீன் கலர் இருக்கணுமோ சொல்லுவாங்களே.
0: கிரீன் கலர் தான்.
1: கிரீன் கலர் தானா? அதுக்கப்புறம் டார்க் ப்ளூ இருக்கும்.
0: சரி, ஓகே. இந்த 4 நிறமும் எதை எதை சொல்லுது அப்படின்னு தெரியுமா?
1: இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனால் வந்துட்டு ஒயிட் மட்டும் பீஸ், அதாவது
0: அமைதி,
1: அமைதியை குறிக்கும். அதுக்கப்புறம் கிரீன் வந்துட்டு நம்மளுடைய பசுமையை குறிக்கும். ஆரஞ்சு வந்துட்டு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஆரஞ்சு வந்துட்டு அதாவது நம்மளுடைய அந்த சுதந்திரத்துக்காக போராடி சாக்ரிஃபைஸ் ஆனவங்கள, தியாகமானவங்கள, அவங்கள குறிக்கும். ப்ளூ வந்துட்டு நம்மளுடைய நேர்மையை குறிக்கும்.
0: சரி, ஓகே. இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அது ஆரஞ்சு கலர் கிடையாது, காவி நிறம் அப்படி தான் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த தேசிய கொடி அப்படிங்கிறது 3:2 அப்படிங்கிற ஒரு விகிதத்தில் தான் வந்து பிரித்து வந்து லென்த்து அப்புறம் வந்து அதோட அகலம் அப்படிங்கிறது டிரைவ் பண்ணப்பட்டிருக்குமா. இதை தவிர இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த தேசிய கொடியை வடிவமைச்சது யார் அப்படின்னா, பெங்காலி வெங்கையா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான். அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து இந்த தேசிய கொடியை வந்து வடிவமைச்சதாக சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் அதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, தேசிய கொடியை வந்து திரங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. திரங்கா அப்படின்னா மூவர்ண கொடி, அதாவது 3 நிறங்களை உடையது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. இந்த ஒரு தேசிய கொடி தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது. அதை தொடர்ந்து இன்னொரு தினம் என்ன அப்படின்னா, மாம்பழ தினம். அதாவது தேசிய பழமா வந்து நம்ம என்ன வச்சிருக்கோம், மேங்கோ தானே வச்சிருக்கோம். அதுக்கான ஒரு டேவாவுமே வந்து இன்னைக்குதான் செலிப்ரேட் பண்ணப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு குட்டி தகவலோட அடுத்ததா இன்னைக்கான நிகழ்ச்சியில என்ன கேம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து மாத்தி யோசி கேம் தான் விளையாட போறோம். ஆனா 2 அது எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம ஜான் கோரே தம்பி வந்து சூப்பராக சொல்லி காமிக்க போகிறாங்க. எப்படின்னு எங்களுக்காக சொல்லி தந்துருங்க.
1: அதாவது இப்போது அக்கா வந்துட்டு என்கிட்ட நார்மலாக மாத்தியோசி கேமில் அக்கா கேட்குற கேள்விக்கு வேறு ஏதாவது சொல்லுவோம். அதாவது இப்போ அக்கா என்கிட்ட வந்துட்டு உனக்கு உன்னுடைய தலைமுடி கலர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம பாட்டு ஒன்றில் என்ன சொல்லுவோம், நான் இன்னைக்கு வந்துட்டு இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பதில் சொல்லுவோம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. நம்மளுடைய முடியோட கலர் பிளாக், ஆனால் நம்ம ஆரஞ்சு ரெட்டு இப்படி மாற்றி மாற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை விரல் இருக்குது கேட்டால், 16, எனக்கு 32 இடி சொல்லி மாற்றி மாற்றி சொல்லலாம்.
0: ஓகே, இப்படி தான் வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் கேம் வந்து இருக்க போகுது. கேள்விகள் வந்து நாங்கள் வேறு வேறு மாற்றிக்கிட்டே இருப்போம். அந்த கேள்விகள்லாம் சமாளித்து நீங்களும் அந்த மாதிரி பிரெயினை வந்து ஒருங்கிணைத்து பதில்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக விளையாட்டு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததாக உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இந்த மாதம் கிடையாது, ஆகஸ்ட் 16 தான் தொடங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14 30 வரைக்கும் வந்து நடக்குமா. அதாவது 16 உலக கோப்பை போட்டி, அதை வந்து நான் மாத்தி சொல்லிட்டேன். அதனால இது எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்ஜியம் அப்புறம் நெதர்லாந்து பகுதிகளில் தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய டீம்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஜெர்மனி டீம், இந்தியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் அப்படின்னு மொத்தம் வந்து 16 டீம் வந்து கலந்துக்குவாங்களா. அது வந்து 4 பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுல குறிப்பா டி பிரிவுல தான் இந்தியா டீம் வந்து இடம்பெற்றிருக்காங்க. அவங்கள தவிர மீதி இருக்கக்கூடிய 3 டீம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்து, பாகிஸ்தான், வேல்ஸ் அப்படிங்கிற சொல்லக்கூடிய 4 அணிகள் ஒட்டுமொத்தமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுவும் டி பிரிவில் மட்டும்தான். அதில் ஒவ்வொரு டீமுக்கும் அவங்களோட எதிர் டீம் இருக்கு இல்லையா, மீதி 3 டீமோட ஒவ்வொரு போட்டிகள் வந்து நடக்குமா. அதில் டாப் 2 இடங்களை பிடிக்கிற அணி தான் வந்து முன்னாடி போகும். அவங்க தான் வந்து பட்டத்தை நோக்கி பயணம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான போட்டியுமே வந்து நடக்க போகுது அடுத்த மாதம். அதாவது ஆகஸ்ட் 15 ஃபஸ்ட்டு போட்டி வந்து இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸ் டீமோடையும், 2வது போட்டி அப்படிங்கிறது இங்கிலாந்தோடையும், 3வது அதாவது கடைசி போட்டி வந்து பாகிஸ்தான் கூடையும் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தந்த போட்டிகளில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கும் நம்ம இன்னும் ஒரு மாதம் காத்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாடலுமே வரப்போகுது. தி அவங்களோட குரலில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெண்டியான பாடல்லாம் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கல்யாணம், காது குத்து, வழக்காப்பு, பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கா இருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803.
1: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலை டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலை டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
2: மண்டபம்
3: மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
0: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:18 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, நம்ம ஜான் ஹோரே தம்பி இன்னைக்கு ஒரு கதை தான் சொல்ல போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு கார்த்திகா அவங்க வந்து என்ன தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம்.
2: ஒவ்வொரு பழத்துலேயுமே வித்தியாச வித்தியாசமான சத்துக்கள்லாம் இருக்கும். அந்த வகையில் பழக்கடையிலலாம் சப்போட்டா மாதிரியே ஒரு பழம் இருக்கும், ஆனால் அது வந்துட்டு சப்போட்டா இல்லை, அதுதான் கிவி பழம்னு சொல்கிற சீனாவில் உருவான ஒரு வகையான பழம். இந்த பழத்துக்கு ஒரு கதையே சொல்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் சீனாவில் ஒரு மலை கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க வந்துட்டு காட்டு வழியாக போனப்போ சின்ன சின்னதாக கொடியில் ஒரு பழம் தொங்குச்சான். அப்போ அது அவருக்கு வந்துட்டு எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுனதால அவர் எடுத்து சாப்பிட்டப்ப அதோட டேஸ்ட் வந்துட்டு அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சான். அந்த பழம் தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம உலக ஃபுல்லாகவே கிவின்னு சொல்கிற பழம். ஆனால் இதை ஃபஸ்ட்டு வந்துட்டு சீன நெல்லிக்காய் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா இதை சாப்பிட்டா புளிப்பாக இருக்கும்ல, அதனால சரி இதில் என்னெல்லாம் சத்து இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். இந்த பழத்தில் வந்துட்டு விட்டமின் சி, கே, இ, அப்புறம் பொட்டாசியம், நார்ச்சத்துன்னு இந்த மாதிரி ஊட்டச்சத்துலாம் இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, செரிமானத்தை மேம்படுத்துது, ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தையுமே பாதுகாக்குது. இதில் வந்துட்டு ஆரஞ்சு பழத்தை விட 2 விட்டமின் சி இருக்கா. அதே மாதிரி லுடின் அப்புறம் ஜியாக்சாந்தின் மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறனால கண் ஆரோக்கியத்துக்குமே உதவுது. அப்புறம் ஆஸ்துமா, சளிக்கெல்லாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு பறவையோட பேரை வச்சு தான் கிவி அப்படின்ற பேருமே வந்துச்சுன்னுமே சொல்கிறாங்க. இது வெளிநாட்டில் உருவான ஒரு பழம்தான் இன்னைக்கு வந்துட்டு உலக ஃபுல்லாகவே பிரபலமாயிருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலையும் நீலகிரி, கொடைக்கானல்னு இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் குறைஞ்ச அளவில் கிவி பழம் சாகுபடி நடக்குது. இப்போலாம் நம்ம நாட்டிலேயே விளைஞ்ச கிவி பழங்களையே நம்ம சந்தைகளில் பார்க்கலாம்.
0: ஓகே, கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பார்க்கும்பொழுது அந்த கிவி பழங்களையுமே வந்து அவங்களோட வாரத்துக்கு ஒரு நாள் வாங்குகிறோம் அப்படின்னா அதை இனிமே வந்து அந்த கிவி பழத்தையும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் ஹோரேப் தம்பி வந்து இன்றைக்கி என்ன கதையோடு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு காட்டில் ஒரு சிறுத்தை ஒன்று இருந்துச்சான். சிறுத்தையும் ஒரு முயலும் ஃப்ரெண்டாக இருந்துச்சான். நான் உங்களால் நம்ப முடியுதா இது?
0: இல்லையே, அது எப்படி இருக்க முடியும்?
1: ஆனால் ஃப்ரெண்டாக இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த சிறுத்தையும் இந்த முயலும் ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு விலங்குக்கு பிடிக்கல. அதுதான் நரி. அது என்ன செய்யும் அப்படின்னா அது ரெண்டையும் பிரிக்க பார்க்கும். அப்போ பிரித்தா தானே முயலை சாப்பிட முடியும். சிறுத்தை கண்ணு முன்னாடியே முயலை சாப்பிட பார்த்தா சிறுத்தை நரியை அடித்து கொன்றும் அப்படிங்கிறதுக்காக அது நரி ஒவ்வொரு ட்ரையாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது அந்த முயல்கிட்ட போய் சொல்லுமா, சிறுத்தை இனிமேல் உங்களோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ போய் சொல்கிற அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் சொல்லிடுச்சான். சரி, இந்த முயல்கிட்ட தான் நம்மளுடைய வேலை செல்லுபடி ஆகலை, போய் அந்த சிறுத்தைக்கிட்ட போய் சண்டையை மூட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தைக்கிட்ட போய் நரி சொல்லித்தான், ஏன் முயல் ஒன்றை விட்டுட்டு வேறு ஒரு நண்பன் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சிறுத்தை கோபம் படாமல், அவனுக்கு நான் மட்டுமா ஃப்ரெண்டு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கேஷுவலாக அங்கேருந்து போயிடுச்சான். இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும், முயலை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மைண்ட் செட்டோடைய காடு முழுக்க சுற்றிக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னே தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி ஓகே, அது என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத்தியோசி பாகம் 2 தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-4-4-3-9-9-9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
0: உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் ஃபாத்திமா, தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்கக்கா, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா?
3: மாத்தியோசி.
0: மாத்தியோசி பாகம் 2 வந்து விளையாண்டுட்டு இருக்கோம்க்கா.
3: ஆ சொல்லுங்க.
0: ஓகேங்களா, நாங்க கேக்குற கேள்விக்கு அப்படியே ஆப்போசிட்டான பதில்களை சொல்லணும்.
3: ஆ ஓகே மேம்.
0: ஆ சரி ஓகே, கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணலாமா?
3: ஆ பண்ணலாம்.
0: சரி ஓகே. பூனை என்ன சத்தம் கொடுக்கும்?
3: கொஞ்சம் புரியல.
0: பூனை வந்து என்ன சவுண்ட் கொடுக்கும்?
3: மயில் கியாங் கியாங் கத்தும்.
0: கியாங் கியாங் கத்துமா? சரி ஓகே. சூரியன் எந்த திசையில இருந்து உதிக்கும்?
3: எனக்கு கருப்பு கார்னா ரொம்ப பிடிக்கும்.
0: அக்கா நாங்க கேக்குற கேள்விக்கு ஆப்போசிட்டான பதில் சொல்லணும். அதாவது இப்ப சூரியன் எந்த திசையில இருந்து உதிக்கும் அப்படின்னா கிழக்குல
3: வடக்கு திசை.
0: ஆ அந்த மாதிரி மாத்தி சொல்லணும்க்கா.

0: இது வரைக்கும் நீங்க சூப்பரா தான் பதில் சொல்லிருக்கீங்க. இது மூலமா கேம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: ஏதாவது சாங்,
0: புது பாடல்கள்?
1: ஆ ஓகே
0: ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி.
1: தேங்க் யூ மா.
0: ஓகே, தூத்துக்குடியிலேருந்து ஃபாத்திமாக்கா தான் பேசுனாங்க. இந்த மாதிரி தான் வந்து கேம் விளையாடணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து இந்நேரம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கேட்குற கேள்விகளுக்கு ஆப்போசிட்டான பதில்களை மட்டும் சொல்லணும். இந்த ஒரு கேமில் கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து புது பாடல்கள் வந்துட்டுருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:32 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜான் ஹோரே.
0: ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து மாத்தி யோசி பாகம் 2 கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். கேட்குற கேள்விகளுக்கு ஆப்போசிட்டான பதில்கள் வந்து சொல்லணும். வானத்தோட கலர் என்ன கேட்டால் வந்து நம்ம பச்சை சொல்லணும். கையில் எத்தனை விரல் இருக்குன்னு கேட்டால் 15 அப்படின்னு மாற்றி மாற்றி பதில்கள் சொல்லணும். இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம ஜான் ஹோரே தம்பியுமே வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் என்னாச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப பிரிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான், ஆனால் அது பிரியவே இல்லையா. அதோட இன்னும் இது இங்கே ரெண்டையும் பிரிக்க முடியாது, தனியாக கூட்டிகிட்டு போய் தான் நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுத்தருக்கில் சிறுத்தைகிட்ட சொல்லித்தான். உன்னுடைய நண்பனான முயலுக்கு கொஞ்சம் கேரட் தேவையா, நீ காடு முழுக்க தேடி உனக்கு கொண்டு வருவியா அப்படின்னு சொல்லி நீ சொல்ல சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரி அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சான். அதோட அந்த சிறுத்தையும் சரி என் நண்பனுக்காக போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த இடத்த விட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சான். ஓடிட்டே இருக்கும்போது அது சில கேரட்டை பார்க்கவும் அது எல்லாத்தையும் அதோடைய வாயில் கவிட்டு வேகமாக வந்துட்டே இருந்துச்சான். ஆனால் இந்த சைடு அந்த முயலை, ஏ முயலே உனக்கு தெரியுமா உன்னுடைய நண்பன் ஒரு தோட்டத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அதுவும் ஒரு கேரட் தோட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது, கேரட் தோட்டம்னா முயலுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதோட முயல் வேகமாக போய் அங்கே போய் பார்க்கும்போது அது பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட நேர் அறிஞ்சிருக்காங்க.
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் பெரம்பலூர்ல இருந்து பேசுறேன்.
0: உங்க பேரு?
2: பேர் கோவில்.
0: ஓகே நா, ஓகே. நல்லா இருக்கீங்களா?
2: ஆ, நல்லா இருக்கேன். நீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கோம் நா. ஓகே நா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது கேட்டிங்களா?
2: கேட்டதாங்க இருக்கேன் லைவ்ல.
0: சரி, ஓகே நா, ஓகே. உங்களுக்கான இப்ப கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணட்டுமா?
2: கேளுங்க.
1: என்னன்னா
0: இப்படி முதல் கேள்வியிலே தெரிஞ்சுதான் சொன்னேன் அப்படின்னு பதில் சொல்லிட்டீங்க,
1: கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
2: எங்க அம்மா பேசுறாங்களா? பேசுறீங்களா? சரிங்க, சரி பாருங்க.
0: என்ன பாடல்,
1: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: படத்துல இருந்து இந்த முத்தமாரின்னு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு போடுங்க.
1: ஓகே,
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
2: ஓகே, ஓகே.
0: ஓகே, புது நேயராக வந்ததுனால எடுத்த உடனே பதில் சொல்லிட்டாங்க. எனக்கும் ஆச்சரியமாயிருச்சு, என்ன பதில் சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. சரி பரவாயில்ல, அடுத்தடுத்து வரக்கூடிய நேயர்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக கால் பண்ணுறவங்க கால் பண்ணலாம், 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு. அடுத்ததாக கார்த்திகா, அவங்க வந்து நம்ம கூட என்ன சொல்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் கேட்டலாம்.
3: குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்கூல், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்னு இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு சாலை பாதுகாப்பு ரூல்ஸையும் கற்றுக் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம அலட்சியமாக பண்ணுறது கூட ஒரு பெரிய விபத்தாக மாறிடும். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட வெளியே போகிறதுக்கு, டியூஷனுக்கு போகிறதுக்குன்னு அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதி ஆயிடுச்சு. அப்போ சாலையை பாதுகாப்பாக கிடக்கிறது எப்படி, எந்த இடத்துல நடக்கணும், எந்த சிச்சுவேஷனில் கவனமாக இருக்கணும்னு இதெல்லாம் சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்களோட ரோட் கிராஸ் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லணும், ரோடை கிராஸ் பண்ணுறப்ப வலது சைடும் இடது சைடும் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணணும், எந்த வண்டியுமே வரலைன்னா தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்னுமே அவங்கள்ட்ட வந்து சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி பாதசாரிகளுக்கான நடப்பாதை அப்புறம் ஜீப்ரா கிராசிங்கையும் பயன்படுத்தணுன்ற பழக்கத்தையும் உருவாக்கணும். அதே மாதிரி ரோட் சைடுட்டு ஓடி விளையாடக்கூடாது, பஸ் லாரி நிற்கிற இடத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்துட்டு அடிக்கடி போய் விளையாடக்கூடாது அப்படின்னுமே சொல்லணும். சின்ன குழந்தைங்க வந்துட்டு வெளியே போகிறப்ப அவங்களோட ஒரு பெரியவங்க போகிறது வந்துட்டு ஒரு பாதுகாப்பானது. சைக்கிள் ஓட்டுற குழந்தைங்களுமே ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக இருக்கணும். மொபைல் பார்த்துக்கிட்டோ இல்லைன்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டோ ரோடை வந்துட்டு கிராஸ் பண்ணக்கூடாது. ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது, ஆட்டோவை பிடிக்கிறேன்னு ஓடவும் கூடாது. ரெண்டு பேர் போகிற வண்டியில் 3-4 போகிறதும் ரொம்பவே ஆபத்தானது. இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து சொல்லி இப்போ அவங்கள்ட்ட வந்து சொல்லி வளர்க்கணும். இந்த ரோட் சேஃப்டின்றது ஒரு நாள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் இல்லை, இதில் வந்து டெய்லியுமே நம்ம ஞாபகப்படுத்துகிற ஒரு பழக்கம் தான்.
0: சரி ஓகே, அந்த ஒரு பழக்கத்தை இனிமேலாவது கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக அதையுமே வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம ஜான் கோர் எப்பவுமே வந்து கதையை பாதியிலே விட்டுட்டேனேக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து மீதி கதையை இப்போ வந்து கொஞ்சம் சொல்லுவாங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அது உன்னுடைய நண்பன் இருக்கான்ல, அவன் ஒரு தோட்டத்திலிருந்து கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முயலை இது கூட்டிகிட்டு போயிருக்கு. கூட்டிகிட்டு போய் அந்த ஃபார்மர் இருப்பாங்களே அந்த விவசாயி, அதோட அவர் பார்த்துட்டு என்ன தைரியம் தான் என் கேரட்டை சாப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயலை இரு உனையை போய் மார்க்கெட்டில் போய் விற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிடுறாங்க. இந்த சைடு அப்போ தான் அந்த சிறுத்தை வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
0: ஓகே, கதையோட முடிவு என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும், அதுவரையே காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நேயர் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடினா
1: ஆடை,
0: ஆடைனா
1: நம்ம ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
0: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
1: ஐயப்பன் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:47 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, மற்றும்
5: ஜான் ஹோரே,
6: மற்றும் நானும் நித்யஸ்ரீயும் இருக்கேன். ஓகே, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க.
5: வணக்கம். நீங்க உங்க பேர் என்ன, நீங்க எங்கன்னு பேசுறீங்க? நம்மளுடைய தலைமுடியோட கலர்
7: என்ன?
5: ஓகே, உங்களுக்கு இந்தியன் கிரிக்கெட்டர் நேம் யாராவது சொல்லுங்க, அதாவது இந்தியால கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல அந்த பிளேயர்ஸ் நேம் யாராவது சொல்லுங்க. அக்கா ரேடியோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம்
7: தள்ளி வருங்க.
5: சரி ஓகேக்கா, திரும்ப கால் பண்றோம், ஒரு நிமிஷம்.
6: ஓகே, நம்ம நேயர் வந்து ஏதோ ஒரு இறைச்சலுக்குள்ள சவுண்டாக இருந்தது, அதனால திரும்ப அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜான் ஹோரே தம்பி வந்து சொல்லிட்டு இருந்த கதையில என்னாச்சு அப்படிங்கிறத முடிவை தெரிஞ்சுக்கலாம்.
5: அதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த கூண்டுக்குள்ள வந்து தன் நண்பனை பார்க்கும்போது சிறு தரும பயந்துருச்சான். என்னாச்சு, உன்னை யார் கூண்டுக்குள்ள பிடிச்சி வச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நரி நம்மளை பிரிக்க பார்த்து என்னை சாப்பிட்றதுக்காக இந்த இடத்துல என்னை மாட்டி விட்டுருச்சு, இப்போ நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம், ஏன்னா அங்கே இருக்கிற இந்த விவசாயி என்னையை போய் மார்க்கெட்டில் விற்றுவேன் அப்படின்னு சொன்னதை நான் கேட்டேன். அதோட சொல்லும்போது நீ கவலைப்படாத, நான் திறந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டு அவங்க தேவையான எல்லா சாப்பாடையும் இங்கேயே சாப்பிட்டாங்களாம். அப்போது அவங்க பார்க்கும்போது அந்த விவசாயி பார்க்கும்போது என்ன இது, நான் கஷ்டப்பட்டு விளைய வச்சது நீ சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டி எடுத்து வீசினாங்களாம். அது அந்த முயன் மேலேயோ சிறுத்தை மேலேயோ விழலை, அதுக்கு பதிலாக ஒளிஞ்சிருந்த நரி மேலேயே விழுந்து அது இறந்து போயிருச்சான். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, ஒரு ரெண்டு பேரும் நம்ம பிரிக்க பார்க்கும்போது அது நம்மளுக்கு தான் வினையாகும்.
6: சரி ஓகே, யாரையும் பிரிக்காமல் எல்லாரும் அன்போடு இருந்தால் அந்த ஒரு விஷயமும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததாக கார்த்திகா அவங்க வந்து நம்ம கூட என்ன சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
8: ஒரு பெரிய நிறுவனம் லாபத்தில் இயங்குதா, இல்லை சரியாக வரி கொடுக்குதா, அதோட வரவு செலவுலாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் கவனிக்கிற முக்கியமான துறை தான் அக்கௌண்டன்ட். இவங்களில் சிறப்பு தகுதியோட பணியாற்றுபவர்கள் தான் சிஏ, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். கணக்கியல் நிதித்துறையிலலாம் ரொம்ப மதிப்புள்ள ஒரு தொழில் அதுதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இதை சுருக்கமாக தான் சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனத்தில் வரவு செலவுகளை சரிபார்க்கறது, வரி அது தொடர்பான ஆலோசனைகளுக்கு வழிகாட்டுறது, நிதி மேலாண்மையில் வழிகாட்டுறது, இந்த மாதிரி முக்கியமான பொறுப்புகளை இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மேற்கொள்கிறாங்க. டென்த்துலேயே சிஏ தான் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்து வந்து 11th-12th காமர்ஸ் குரூப் சூஸ் பண்ணி அடுத்து அது எடுத்து படித்தோன்னா அது வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து அக்கௌண்டன்சி, காமர்ஸு, எக்கானமிக்ஸு இந்த மாதிரி பாடங்கள்லாம் இருக்கிறனால சிஏ படிக்கிறதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் காமர்ஸ் படித்தவங்க மட்டும்தான் சிஏ படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, மற்ற குரூப் எடுத்தவங்களும் இந்த இதை வந்துட்டு படிக்கலாம். ஆனால் அக்கௌண்டன்ட் தொடர்பான அடிப்படைகளை வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிறணும். இந்த சிஏ படிப்பில் சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட்டு, ஆர்டிகல்ஷிப்பு, அப்புறம் சிஏ ஃபைனல்னு முக்கியமான லெவல்ஸ்லாம் இருக்குது. இந்த லெவல்ஸ்லாம் வெற்றிகரமாக முடித்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ற தகுதியை பெற முடியும். இது வந்துட்டு பிஎஸ்சி, பிகாமு, பிஏன்னு படிச்சுட்டுமே இந்த சிஏ படிப்பை தொடரலாம். அக்கவுண்டிங் துறையில பல வேலை வாய்ப்புகள்லாம் நமக்கு இருக்கும். இந்தியாலையும் பல வெளிநாடுகளையும் மதிப்பும் நல்ல வருமானமும் தரக்கூடிய தொழில்களில் இந்த சார்ட்டர் அக்கௌண்ட்டு ஒரு முக்கியமான இடத்தை பெற்றிருக்கு.
6: கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அதிக சம்பளம் வேணும், அதே சமயம் வந்து நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய படிப்பு தான் வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான துறையாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து திரும்பவும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க இந்த டைமாக சவுண்ட் இல்லாமல் பேசுகிறாங்களான்னு கேட்கலாம். வணக்கம்.
7: அதனால
6: கொஞ்சம் அமைதியான இடத்துக்கு போனீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா.
7: ஓகேக்கா
6: இன்னைக்கான கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி ஓகே, உங்களுக்காக நானே வந்து கேள்விகள் கேட்கிறேன். யானைகளுக்கு எத்தனை தும்பிக்கை இருக்கும்? ரெண்டு. சரி, காகத்தோட நிறம் என்ன?
7: சிவப்பு
6: கலர். சரி ஓகே, பனிக்கட்டி எந்த நிலையில இருக்கும், எப்படி இருக்கும்?
7: கருப்பு.
6: சரி, வாட்ச்ல நம்ம என்ன பாப்போம்? வாட்ச்கா கடிகாரம். கடிகாரத்துல நம்ம என்ன பாப்போம்? பூனைக்கு வந்து எத்தனை கால் இருக்கும்? ஆறு கால். சரி ஓகேக்கா, நீங்க எல்லா கேள்விக்கும் கொஞ்சம் மாத்தி மாத்தி தான் பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? ஓகேக்கா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம், ரொம்ப நன்றிக்கா. ஓகே, நம்ம தமிழரசி அக்காவுமே வந்து ரொம்ப அருமையாக இந்த கேம் வந்து விளையாண்டாங்க. ஆனால் வந்து இப்போ நேரம் இல்லாததுனால கொஞ்சம் நேரமாக வந்து நம்மளால் விளையாட முடிஞ்சது. அதனால அடுத்தடுத்து வர்றவங்களுக்குலாம் நிறைய டைம் இருக்குது, சூப்பராக விளையாடலாம். அப்படி விளையாடணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம தமிழரசி அக்கா கேட்ட பாடலுமே வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானி தியஸ்ரீ மற்றும்
3: ஷாபீர்.
2: ஓகே, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
4: உங்க
2: பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் கே கே நகர்ல இருந்து பேசுறேன். என் பேரு வந்து நூருல் ஹனா.
2: சரி, ஓகே, சொல்லுங்க நூருல் ஹனா, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
4: 6th ஸ்டாண்டர்ட்.
2: 6th ஸ்டாண்டர்ட். சரி, ஓகே. எந்த ஸ்கூல்ல? சூப்பரா படிப்பீங்களா?
4: ஆ, நல்லா படிப்போம்.
2: சரி, ஓகே, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படினு தெரியுமா?
4: ஆ, தெரியும்.
2: இன்னைக்கு ஆ, ஓகே, மாத்தியோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். கேள்விகள் அப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்லையா?
4: ஆ, ஸ்டார்ட் பண்ணலாம்.
2: சரி, ஓகே. நாம வந்து பிரஷ் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்?
4: பிரஷ் பண்றதுக்கு
2: எதை யூஸ் பண்ணுவோம்?
4: என்ன
2: வெள்ளை? சரி, ஓகே. சூரியன் எந்த திசையில இருந்து உதிக்கும்?
4: தெற்கு.
2: தெற்குல இருந்து. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க என்ன சாப்பிட்டீங்க?
4: வெஜ் பிரியாணி.
2: வெஜ் பிரியாணி. அப்ப கரெக்டா சொல்லிட்டீங்களே, அதுதான் சாப்பிட்டீங்களா?
4: ஆமா.
2: சரி, ஓகே, ஓகே. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
4: நான் கம்மிங் சாட்டர்டே வினோ மஹால்ல கடலோசையில இருந்து நடத்துறீங்கல்ல?
2: ஆமா. நன்றி. ஒரு சூப்பரான நேயர். நம்ம கூட வந்து இந்த வாசிப்பு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போது இல்லையா, அதுக்கான ஒரு ஆல் த பெஸ்ட்டும் வந்து சொல்லிக்கிட்டாச்சு எல்லாருக்குமே. வந்து அதை பற்றின தகவல்களையுமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக அங்கே சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி கார்த்திகா, அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
5: கோல்ஃப், அந்த விளையாட்டை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கோல்ஃப் மைதானத்தில் பந்துக்கு பதிலாக ஒரு பறக்கிற தட்டு வச்சு எரிஞ்சு விளையாடுற ஒரு வித்தியாசமான விளையாட்டு இருக்குது, அதான் டிஸ்க் ஹோல்ஃப். டிஸ்க் ஹோல்ஃப்னா ஹோல்ஃப் அப்புறம் ஃப்ரிஸ்பி, இந்த இரண்டோட கலவை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தான். இதுல கோல்ஃப் பந்து இல்லனா கோல்ஃப் கிளப் பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பறக்கிற வட்டத்தட்டு மாதிரி டிஸ்கோன்னு பயன்படுத்துறாங்க. இந்த விளையாட்டு எப்படி விளையாடுறாங்கன்னா, விளையாட்டு தொடங்குற இடத்த டி ஏரியா அப்படின்னு சொல்றாங்க. அங்கே இருந்து தான் பிளேயர்ஸ் டிஸ்கை ஃபர்ஸ்ட் எறிவாங்க. திரும்ப அந்த டிஸ்க் எங்கே விழுகுதோ அங்கே இருந்து எறிவாங்க. இப்படியே ஒவ்வொரு எறிதல்லையும் முன்னேறி போய் லாஸ்டில் அந்த சங்கிலிகளால் சுற்றி இருக்கிற பேஸ்கெட்குள்ளே டிஸ்கை போடணும். டிஸ்க் அந்த சங்கிலிகளில் பட்டு கூடையில் விழுந்துருச்சுன்னா அந்த ஹோல் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த மாதிரி 18 ஹோல்ஸ் இருக்கும். 18 ஹோல்ஸையும் முடிச்சப்புறம் யார் கம்மியான எண்ணிக்கையில் ஹோல்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சிருக்காங்களோ அவங்களே இந்த கேமோட வின்னர். இதுக்கு வந்துட்டு பெரிய செலவுலாம் இல்லை, ஆனால் பெரிய கிரவுண்ட் இருக்கணும். இது வந்துட்டு 1970 தொடக்கத்தில் அமெரிக்காவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்துட்டு ஃபாதர் ஆஃப் டிஸ்க் ஹோல்ஃப் அப்படின்னுமே சொல்கிறாங்க. ஒரு பந்தை அடித்து குழிக்குள்ள போடுறது ஹோல்ஃப்னா, ஒரு டிஸ்கை பறக்க விட்டு சங்கிலிகளால் பொருத்தப்பட்ட அந்த கூடைக்குள்ளே போடுறது தான் டிஸ்க் ஹோல்ஃப். பேர் வித்தியாசமாக இருந்தாலுமே விளையாட தொடங்கினா இன்னுமே சுவாரஸ்யமாக இருக்கும்.
2: ஓகே, இந்த டிஸ்க் கோல்ஃப் ஒரு சிலர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜ்லலாம் கூட இது சம்மந்தப்பட்ட போட்டிகள் அப்படிங்கிறது நடக்கும். ஸ்போர்ட்ஸ் டேலாம் வச்சா கண்டிப்பாக இதுக்கான போட்டி இல்லாமல் இருக்காது. நிறைய பேர் இதில் வந்து டேலண்டடாகவும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதோட ஒரு ரூல்ஸையுமே வந்து குட்டி குட்டி ரூல்ஸாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக நம்ம ஜாபிர் தம்பி இன்னைக்கு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம்.
3: ஓகேக்கா, என்ன அப்படின்னா, சென்னையில் வந்து இந்த பெசநகர் பீச் அப்படின்றது நிறையவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து அதிகமான சோசியல் மீடியாஸில் அப்புறமா இந்த ஷார்ட்ஸ் பார்த்துக்கிருக்கும் போது அன்னைக்கு ஒன்றா நான் பெசநகர் பீச்சுக்கு போகும்போது இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அங்கே என்னென்ன மாதிரிலாம் ஸ்பெஷலான ஒரு என்னென்னலாம் ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன்.
2: சரி, ஒரு பீச்சோட ஸ்பெஷல் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி நேயர் கேட்ட பாடலும் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆண்களுக்கு பெண்களுக்கு குழந்தைங்களுக்குன்னு அப்பப்பா எவ்வளவு கலெக்ஷன்ஸ்.
1: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ் வாங்க, ஆடி ஆஃபர்ல ஆடைகளை அள்ளிட்டு போங்க.
0: ஐயப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஜூலை மந்த ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு, அர்பன் க்ரூசர், ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி. ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
1: ஜாபி.
0: ஓகே, நம்ம ஜாபி தம்பியை தொடர்ந்து கார்த்திகா அவங்களும் நம்ம கூட தானே இருக்காங்க. அதனால அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு குழந்தைக்கு நாம கொடுக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? வீடோ நிலமோ பணமோ இல்லை, கல்விதான். ஏன்னா கல்வினா குழந்தைக்கு யாராவது செய்கிற உதவி இல்லை, அது வந்துட்டு ஒரு அடிப்படை உரிமை தான். இந்திய அரசியலமைப்போட 21A பிரிவின்படி 6 முதல் 14 வயசு வரை ஒவ்வொரு குழந்தைக்கும் இலவச அப்புறம் கட்டாய கல்வி பெற உரிமை வழங்கப்பட்டிருக்கு. இந்த உரிமையை நடைமுறைப்படுத்துறதுக்கு தான் கல்வி உரிமை சட்டம், அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு 2009 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தோட நோக்கம் என்னன்னா, எந்த குழந்தையும் வறுமையினால, சமூக பின்னணினால, பாலினம், மதம், மொழின்னு எந்த காரணத்தினாலையுமே கல்வியிலிருந்து விலகக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையுமே சமமான வாய்ப்போட பள்ளியில் சேர்ந்து பாதுகாப்பான சூழல்ல கல்வி கற்றுக்கணும்னு இந்த சட்டம் சொல்லுது. ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னா அதோட ரீசனை அமைதியாக கேட்டால் அவங்களுக்கு வந்துட்டு கல்வியோட நன்மைகள் பற்றி புரிய வைக்கணும். கல்வினா புக்கில் உள்ள அந்த லெசன்ஸை வந்துட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணுறது இல்லை, அது வந்துட்டு ஒரு குழந்தைக்கு சிந்திக்கிற திறன், சரியான முடிவெடுக்கிற திறன், ஒழுக்கம், பொறுப்புன்னு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய நல்ல குணங்களை வளர்க்குது. கல்வி கற்ற ஒரு குழந்தை தன்னோட லைஃபை மட்டும் இல்லை, தன்னோட குடும்பம், சமுதாயம்னு எல்லாத்தையுமே முன்னேற்ற வாய்ப்பு கிடைக்குது. குழந்தைங்களோட கனவுகளுக்கு முதல் படிக்கட்டு வந்துட்டு கல்வி தான். அந்த படிக்கட்டில் அவங்க உறுதியாக ஏறி போகணும்னா நம்மளோட ஊக்கமும் ஆதரவுமே அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை.
0: சரி, ஓகே, இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கும் ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: என்ன வணக்கம் சொன்னோன்னே வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. சரி பரவாயில்ல, திரும்பவும் இணைவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையிலே இருப்போம். சரி, நீங்க வந்து ஒரு பீச்சை பத்தி சொல்ல போறதா சொன்னீங்கல்ல, என்ன தகவல் அப்படிங்கிறது?
2: அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த பெசன்ட் நகர் பீச் தான்க்கா. இந்த பெசன்ட் நகர் பீச்சை பத்தி ஒரு சின்ன சின்ன தகவல் வேணும் நான் சொல்றேன்க்கா. அதாவது இந்த பீச்சுக்கு வந்து 2 பேர் இருக்கு. அது என்ன பேர் அப்படின்னா எலியட்ஸ் அப்படின்ற ஒரு கடற்கரை அப்படின்ற மாதிரி இந்த பெசன்ட் நகர் பீச்சை வந்து சொல்லுவாங்கண்ணா. இது சென்னையில் ரொம்பவும் பிரபலமான அப்புறமா சுத்தமான அமைதியான ஒரு கடற்கரை ஒண்ணுதான்.
0: உங்களுக்கான முதல் கேள்வி வந்து என்ன அப்படின்னா, வானவில்ல எத்தனை நிறம் இருக்கு
3: அப்படின்னு? சரியா கேட்க மாட்டேங்குதா?
0: வானவில்ல எத்தனை நிறம் இருக்கு?
3: 9.
0: சரி ஓகே, நம்மளோட தேசிய மரம் என்னது?
3: தென்னமரம்.
0: சரி ஓகே, இந்தியாவோட அதாவது தேசிய விலங்கு அப்படிங்கிறது எது?
3: யானை.
0: 1 ரூபாயில எத்தனை பைசா இருக்கும்?
3: 20 பைசா.
0: தமிழ்நாட்டோட மாநில பறவை என்ன?
3: கோழி.
0: சூரிய குடும்பத்துல எத்தனை கோள்கள் இருக்கும்?
3: 19.
0: அதுல இருக்கிறதுல மிகச்சிறிய கோள்னா என்னது?
3: செங்கல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும்
3: ஜாபீர்.
2: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லியிருந்த அந்த பெசன் நகர் பீச்சை பத்தின தகவல்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நானுமே அங்கே போகலான்னு இருக்கேன். சொல்லுங்க ஜாபீர்.
3: ஆ, ஓகேக்கா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதை நான் சொல்கிறேன் எப்படிங்கிறது. அதாவது அந்த பெசநகர் பீச்சை பொறுத்த வரைக்குமே நிறைய சாப்பாடு அப்புறமா எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இது வந்து இதை வந்து எப்படி நம்ம அடையணும் அப்படின்னா, அதாவது சென்னையில் அடையாறு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்புறமா அதுக்கு அருகில் இருக்கிற சென்னை மத்திய ரயில் ஸ்டேஷன் இருக்குல்லக்கா, அந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தள்ளி போனால் போதும் நமக்கு வந்து இந்த பெசநகர் பீச்சை வந்து நம்ம இது பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக
2: என்ன கேம் அப்படிங்கறது தெரியுமா?
4: பாகம் 2.
2: சரி, ஓகேனா உங்களுக்கான கேள்விகள் வந்து கேட்கட்டுமா? சரி, ஓகேனா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட எத்தனை கால் இருக்கு?
4: ரெண்டு கால்னு
2: சொல்லக்கூடாதுன்னா, நம்மளுக்கு உண்மையிலே 2 கால் தானே இருக்கு, அதனால 4 கால் அப்படின்னு
4: மாத்தி சொல்லுங்க.
2: நம்மளுக்கு வந்து எத்தனை கண் இருக்கு?
4: 4.
2: சரி, ஓகே. சிலந்தி வந்து என்ன செய்யும்?
4: என்னென்ன
2: கலர் இருக்கும்? ரோட் சிக்னல் லைட் இருக்கும்ல, அதுல வந்து என்னென்ன கலர் இருக்கும்? சரி, ஓகே. ஒயிட் பிங்க் தான் இருக்கும். சரி, ஓகே. இந்தியாவோட தேசிய பறவை என்னது?
4: என்ன
2: பாடல் வேணும் சொல்லுங்க.
4: எனக்கு பாடல் வந்து கண்ணுக்கோடு நிலவா ஒன்னா கூட சேர்ந்து இது
2: புது பாடல்கள் தான் கொடுப்போம், அதனால புது பாடல்கள் கேக்குறீங்களா? ஜனநாயகன் படத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நல்ல பாடலா கொடுத்துறோம். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம கூட ஒரு புது நேயர் வந்து ஜாயின் பண்ணி பேசினாங்க. ரொம்ப அருமையா நம்மளோட கேமை ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு சூப்பரா விளையாண்டாங்க. இது மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 709-449-9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். அடுத்ததா கார்த்திகா, அவங்க இன்னைக்கு என்ன தகவலோட வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: குழந்தைங்களை ஒரு பொறுப்பான மனிதராக மாற்றி நல்ல லெவலுக்கு கொண்டு போகிறது எவ்வளோ முக்கியமோ, அதே அளவுக்கு அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கறதுமே முக்கியம். இப்போ இருக்கிற காலங்களில் எது நல்லது எது கெட்டதுன்னா அவங்க புரிஞ்சு வளரணும். தவறான வழியில் போகிறதுக்கான சான்ஸுமே அதிகமாகிட்டே இருக்குது. அதனால அவங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை புரிய வைக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அவங்களையுமே நம்ம கவனிக்கணும். அவங்களோட நடவடிக்கை எப்படி இருக்குது, அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்மளும் வாட்ச் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸை தாண்டி யார் கூட பேசுறாங்க, அறிமுகம் இல்லாதவங்க கூட பேசுறாங்களா, இதெல்லாமே கவனிக்கணும். அவங்கள்ட்ட நல்ல ஆலோசனைகளை சொல்லணும். அதாவது அடுத்தவங்கள கேலி பண்றதா இருக்கட்டும், சண்டை போடுறதா இருக்கட்டும். சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க.
2: வணக்கம்.
6: வணக்கம் நித்யஸ்ரீ, ஜாபீர், எப்படி இருக்கீங்க? நான் வசந்தி ரங்கநாதன் அருள் வந்து பேசுறேன்ப்பா.
2: ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
2: ஓகேக்கா, இன்னைக்கு என்ன கேம் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
6: விளையாடுறதுக்கு.
2: சமையலுக்கு என்ன ரொம்ப தேவை?
6: சமையலுக்கு என்ன தேவை? சேரு, டேபிள், இந்த மாதிரி எல்லாம் தேவை.
2: சரி, தென்னை மரத்துல இருந்து என்ன காய்க்கும்?
6: நுங்கு.
2: நுங்கு, சரி, ஓகே. வெங்காயத்தை வந்து நறுக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்?
6: என்னது?
2: வெங்காயம் நறுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்?
6: சிரிப்போம்ப்பா.
2: சிரிப்போம், சரி, ஓகே. பென்சிலை வந்து நம்ம வந்து ஷார்ப் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணுவோம்?
6: ஷார்ப் பண்றதுக்கா? ஷார்ப் பண்றதுக்கு கை தான் வேணும்.
2: சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து எரேசர் எதுக்காக யூஸ் பண்றோம்?
6: தப்பு தப்பா எழுதுறதுக்கு.
2: தப்பு தப்பா எழுதுறதுக்கு. ஸ்கூல் பஸ் எதுக்காக வந்து என்ன கலர்ல இருக்கும்?
6: அது வந்து வெள்ளை கலரு.
2: சரி, ஓகேக்கா.
6: ப்ளூ கலர்.
2: இந்த கேள்விகள் போதும்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ஒரு மாலை இளவெயில் நேரம் கஜினி படத்துல இருந்து கொடுத்துருங்க.
2: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிக்கா.
6: நன்றிப்பா.
2: ஓகேக்கா, ஓகே. ஓகே, நம்ம வசந்தி அக்காவும் நம்ம கூட வந்து சூப்பரா கேம் வந்து விளையாண்டாங்க. அடுத்ததா கார்த்திகா, அவங்களோட தகவல் என்ன அப்படிங்கறத கேட்டுக்கலாம்.
5: சண்டை போடுறதா இருக்கட்டும், மற்றவங்களை ஹேக் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நல்ல பழக்க விளக்கங்களை சொல்லணும். ஆன்லைன் கேம்ஸு அந்த மாதிரி விளையாடுற நேரத்தில் புக்ஸை எடுத்து படிக்கலாம்னு ஒரு ஆலோசனை கொடுக்கலாம். மற்ற குழந்தைங்க பண்ணுற தப்புனால இன்னும் சில குழந்தைங்க பாதிக்கப்படுற மாதிரியான சூழ்நிலைகளையும் இருக்குது. உதாரணத்துக்கு, இப்போ ஸ்கூலில் ஒரு பொண்ணு டீச்சரை எதிர்த்து பேசிட்டுனா அதோட ஃப்ரெண்டையும் நீ இப்படி தானே ஒழுக்கம் இல்லாமல் இருப்பேன்னு சொல்கிறத விட அந்த எதிர்த்து பேசின பொண்ணுக்கு புரிய வைக்கிறது நல்லது. ஒரு குழந்தைகிட்ட வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் இருக்கும்னா ஏதாவது ஒரு குறையுமே இருக்கும். அதுக்கானே அந்த குறையவே சொல்லாம அதை எப்படி மாத்துறதுன்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கறது ரொம்பவே நல்லது.
2: ஓகே, ஆலோசனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆனா நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா
1: மற்றும் தங்கச்சி மடம்
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:48 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர்.
1: ஓகே, அடுத்ததான் நம்ம ஜாபீர் தம்பி சொல்லியிருந்த அந்த பெசன் நகர் பீச்சை பத்தின கடைசி ஒரு சில தகவல்களையுமே வந்து இப்ப தெரிஞ்சுக்கலாம். சரி, தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு நேயரும் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
3: வணக்கம், திருப்பத்தூர் மாவட்டம் இயற்கை உழவன் ஆனந்தன். மனதுக்கும் இதமான கருத்துக்கள், பொழுதுபோக்கு அம்சம், அதுக்கப்புறம் சமூக கருத்துக்கள் மூன்றையும் நல்ல குழச்சி கொடுத்துருக்கீங்க. உங்க கடலோசை FM வாழ்க வளருடன் 100 ஆண்டு 1000 ஆண்டு 1000 ஆண்டு நீடித்திருக்க வாழ்த்துக்கிறேன்.
1: ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமாண்ணா? இணைவாங்க. இதுக்கப்புறம் வந்து நேரம் இல்ல, நம்மளோட நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு. அதனால நம்ம ஜாபீர் தம்பி வந்து சொல்லியிருந்த அந்த ஒரு பீச்சை பத்தின தகவல்களோட நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம்.
2: ஓகேக்கா, அவ்வளோதான்க்கா, நம்ம சொன்னதே முடிஞ்சிருச்சு. ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நிறைய சில தகவல்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பீச்சு பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம கடலில் போனோம் அப்படின்னா நல்லா ஸ்விம் பண்ணி குளிச்சுட்டு அப்புறமா அங்கே கிடைக்கிற டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்லாம். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த மீன் சாப்பாடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும், அங்கே பஞ்சமே கிடையாது மீன் சாப்பாடுக்கு. எதில் வேணால் வாங்கி சாப்பிட்லாம். மதியான நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம். நைட்டு அதாவது கொஞ்சம் மழை, அதாவது சூரிய மழை நேரத்தில் ஐஸ்கிரீம் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அவ்வளோதான். யாராவது சென்னை போனீங்க அப்படின்னா இந்த பெசன் நகர் பீச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கேமுமே இருக்குது, அந்த துப்பாக்கி வச்சு பலூனை சுடுறது, அப்புறம் இந்த பேப்பரை வச்சு மீன் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய கேம்ஸ் இருக்குது. பார்க்கலாம்.
1: சரி, ஓகே. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கடற்கரை ஏரியாக்கள்னால் கேம்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த ஒரு கடற்கரையிலையுமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கான வானிலை தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றோட வேகம் 13 கிலோமீட்டர்லேருந்து 22 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையிலேருந்து வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு தகவல் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது, கேட்டு இணைஞ்சிருங்க. இன்றைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டருந்து டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் தியஸ்ரீ மற்றும்
2: ஜாபீர். இணைஞ்சிருக்கீங்க இது கடலாசி 90.4.
4: பிராமிஸா சொல்ல மாட்டேன். ஓகே, என்னாச்சே நம்ம இல்ல கமிட் ஆயிட்டாம்பா. பிரவீன் பாயா சூப்பர் பிகர் உஷார் பண்ணிட்டான்ப்பா.
5: பக்கத்து கிளாஸ் தான்
4: ஐயா,
5: மஜா பண்ணிட்டான்ப்பா.
4: அப்படியா?
5: டேய், உண்மையிலேயே மாடா.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். நம்ம இப்ப இருக்கிற உலகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நவீனமான உலகம். இந்த உலகத்துல யாரையும் யாரும் கட்டுக்குள்ளேயே வச்சிருக்க முடியாது, அந்த அளவுக்கு இந்த உலகம் வந்து இன்னைக்கு நவீனம் ஆயிட்டு. ஏதோ ஒரு முறையில இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அதுதான் நவீனமான காலம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன். நம்மளுடைய மீன்பிடி தொழில் மற்ற தொழில்களை மாதிரியே பாத்தீங்கன்னா பல நவீன முறைகளை கடந்து இன்னமும் கடக்க இருக்குது. அதுல முக்கியமான ஒரு மயில்கல் தான் பாத்தீங்க அப்படின்னா GPS அண்ட் எக்கோ சவுண்டர். இது இரண்டுமே இன்றைய கால சூழ்நிலையில இருக்கக்கூடிய தொழிலுக்கு ஒரு பிரதானமான ஒன்னா இருக்குது. முன்னாடி காலத்துல அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க வந்து கடல் கூறு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, அவங்களதான் வந்து கம்மாறுக்காரரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு காற்று தெரியும், கடல் கூறு தெரியும், நீரோட்டங்கள் தெரியும், விண்மீன்களை பார்த்து அவங்களுக்கு மீன் பிடிக்க தெரியும், விண்மீன்களை பார்த்து கரைக்கு வர தெரியும், காற்று எந்த திசையில எப்படி அடிக்குது, என்ன காற்று அடிக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி பல விதங்கள்ல கடல் கூறுகளை அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா இன்றைய சூழ்நிலையில இருக்கிற இளைஞர்களுக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. அவங்க கண்டிப்பா ஆனா அதை வந்து கத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, இன்றைய காலகட்ட சூழ்நிலையில இந்த GPS-ம் எக்கோ சவுண்டரும் தொழிலுக்கு எவ்வளவு முக்கியமானதா இருக்குது, அது இல்லாம இன்னைக்கு தொழில் செய்ய முடியுமா அப்படின்றதான் கேள்வியா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைல்க்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், High exchange value, easy finance, low interest rate, fastest delivery. Anamalai's Toyota, Valdur, Ramanathapuram. Call 80127-9900.
1: Meendum meendum, ketka thundum, Kadalosai FM 90.4. Namadu munnetrathirkana vanuli.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறனா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில

0: நம்மளை கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம், அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம், அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
6: என் பேர் ஜெயபிரகாஷ், பாம்பன் பாரம்பரிய மீன குடும்ப சார்ந்தவன்.
5: இந்த காலங்கள், அதாவது முன்னாடி ஒரு காலம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடல் கூறு பார்த்து ஒரு கம்மார் காரவுக அப்படின்னு அவங்கள சொல்லுவோம், கடல் கூறு பார்த்து கடலுக்கு போவாங்க. இந்த டைம்ல இருக்கிறவங்க வந்து GPS எக்கோ சவுண்டர், அது ரெண்டும் இல்லாம தொழிலை வந்து எதிர்பார்க்க முடியும், தொழிலை வந்து நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா?
6: அதாவது உண்மையிலேயே இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும்னா, இப்போ காலத்துக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு காலத்தை கடந்து வந்துட்டோம். அதாவது குரங்கில் இருந்து பிறந்தவனு மனிதனும் சொல்கிறோம், திருப்பி குரங்காக உணர்ந்து நம்ம பிறக்க முடியுமா? இல்லை, அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு. அது எவ்வளவோ அறிவு விஷயமாக மக்கள்லாம் மனிதர்கள்லாம் மாறிட்டு வருவோம். அதுக்கு தக்கன இன்னைக்குள்ள தொழில் டெக்னாலஜி இருக்கிறது நியாயமானது தான். ஆனால் நான் இருக்க சின்ன பிள்ளைங்க, நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது கட்டுமரத்தில் இருக்கும்போது நைட்லேயே வந்து எங்கள் ஊரில் மூக்கூர், அப்போ வந்து கோயிலில் வந்து மெல்குறின்னு சொல்லுவோம், இப்போலாம் இல்லை, எங்கேயும் இல்லை. அப்பவுமே வந்து 1000 அடிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த உங்களுடைய பல்பினுடைய பவர். அந்த மூக்கூரில் வந்து பார்த்தா நம்ம கடலுக்கு போகணும்னு பார்த்து அந்த லைட்டை பார்த்து காடு மடை தோது எல்லாம் கரெக்டாக இருக்கும், பாடு வச்சா கரெக்டாக கல்லுக்குள்ளே போகாமல் மண்டிக்குள்ளே போகாமல் அந்த சேரில் இருந்து கரெக்டாக மீன் பிடிச்சிடுவாங்க ஒரு காலம். அப்புறம் முடிஞ்ச பின்னாடி காடு, இங்கேருந்து எட்டையாபுரம் காடு, மூக்கூர்லேருந்து எட்டையாபுரத்துலேருந்து ஒரு ஆலமரத்தை பார்த்து மீன் பிடிப்பாங்க. இங்கேருந்து பார்த்தா அங்கே முந்தல்லேருந்து ஒரு சவுக்கை வச்சு காடை பார்த்து கரெக்டாக அந்த பாடைய சோளத்தில் தெற்கு வடக்கு போய் கரெக்டாக மீன் பிடித்தாங்க. அன்னைக்குள்ள காலத்தில் அது சரியாக இருந்துச்சு. இப்படி காலங்கள் வர வர அப்புறம் வந்து என்ன செஞ்சாங்க, அது இரும்புல கயத்தை கட்டி கல்லா சேரா அப்படின்னு யோகம் பண்ணாங்க, மனிதன் மாறுறான். அப்போ அது வந்துக்கிட்டு போகும்போது திருப்பி வந்து என்ன, GPS சிபிஎஸ்சி வச்சு தொழில் பார்க்கும்போது ஏன்னா இதை தாவி போட்டு தாவி போட்டு பார்க்க அதை பார்க்க நம்பரை பார்த்தேன் அப்புறம் பார்த்து எக்கோ சில்ட்ரின் என்னென்னமோ இன்னைக்கு உள்ள காலங்களில் இருக்கிறது. உண்மையிலேயே மீனவர்களுக்கும் ஒரு முன்னேற்றம் இல்லை, மனிதர்கள் ஒரு முன்னேற்றம் வரும்போது மீனவர்கள் மாறுறோம். அதனால்

0: அதனால பிற்காலத்துக்கு போறோங்கிறது இனிமேல் வந்து நடக்காத நடக்கணும்னா என்ன செய்யணும், ஆதி காலத்து மனிதன் மாதிரி நம்ம போகணும் முடியாது. அன்னைக்கு கட்டுமரத்தில் போனோம், இன்னும் கரையை ரெண்டு தூண்டியை போட்டோம், வீச்சு வலை வீசினோம், மறுபடியும் இந்த சின்ன சின்ன வத்தையில் இங்கே தீவுக்கு விலங்கையே பெரும்பாலும் போகிறதில்ல. அன்னைக்குள்ள தொழிலாளிய எங்கள் மூக்கூரில் நல்லெண்ணெய் தீவுக்கு தான் இருக்குது, நல்லெண்ணெய் தீவுக்கு விலங்கு ஒரு மடம் இருக்குது, அதுக்கு இங்கிட்டு அங்கிட்டு யாருமே போகிறதில்ல. அங்கிட்டு போனாலே வந்து காற்று சரியில்லாத காலம், காற்று நல்ல காற்று இல்லைனாக்கி மங்களா போயிடும், எங்கெங்கே வேம்பாரு அங்கிட்டலாம் போயிடும், அன்றைக்கி ஊருக்கு வர முடியாது. அதனால் இன்றைக்கி 40 mileage 50 mileage 75 mileage போயிட்டு வர்றோம். அப்போ காலங்கள் மாறும்போது கடலில் மீன் மாறுது, மீன் நம்ம மீனவர்களை மாற்ற மீனை வந்து அந்த காலத்தில் மாதிரி மீனை வந்து கொண்டு உற்பத்தி பண்ண முடியுமா? முடியாது.
1: இப்போ அது மாதிரி நம்மளுடைய அந்த பாரம்பரிய அறிவுகளை தெரிஞ்சு வச்சுக்கிறலாம், அட்லீஸ்ட் நம்ம இது பயன்படலைன்னா கூட இனிமே வரக்கூடிய காலத்தில் இதை விட அட்வான்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ GPSலையே அப்டேட்டடாக இருக்கிறது இருக்கும், அதுக்கப்புறம் எக்கோ சவுண்டரில் இன்னும் அட்வான்ஸ்டாக என்னென்ன இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து வரப்போகுது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இனிமேல் இந்த பாரம்பரிய அறிவுன்றது நம்மளுக்கு தேவைப்படாத ஒன்று தான். ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரெண்டுமே இல்லை, எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புமே நம்மளுக்கு உதவி செய்யாத பட்சத்தில் தான் நம்மளுக்கு அது தேவைப்படாது. அப்படி இருக்கிற சூழ்நிலைக்காகவாவது நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னு நினைக்கிறீங்களா?
0: அதாவது உண்மையிலே வந்து நல்ல கேள்வி தான் இது. ஏன்னா நம்ம அறிவுரை வளர்ந்துக்கிட்டே போகிறவங்க போனால் வளர்ச்சியே போயிருக்கோமா? இடையிலப்பட்ட காலங்கள்லையோ முன்னங்காலங்கள்லையோ அதை நினச்சி பார்க்க மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு போட்டில் 9 பேர் 10 பேர் போகிறாங்க, 10 பேர் போகிறதுல அந்த வயசு வித்தியாசத்தில் அப்படியே 20, 25, 30, 35, 40, 50 வயசு ஒரு ஆளுக்கு இருக்கும். அந்த 50 வயசுக்கு ஆளுக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கும், அவர் பார்ப்பார், வாட்சி கட்டியிருப்பார், அவருக்கு வந்து இந்த படிப்பு சிபிஎஸ்லாம் பார்க்க தெரியாது, டயத்தை பார்ப்பார், நங்கரம் தூக்குற டயத்தை பார்ப்பார், நங்கரம் எப்போ தூக்கணும், 3 மணிக்கு ஓடிந்தா கரெக்டாக எந்திரிச்சா வெளியே வருவார், இந்நேரம் வந்திருக்கும் தூண்டி கடை வந்திருக்கும், இந்நேரம் வந்து அச்சை கடை வந்திருக்கும், டயத்தை பார்ப்பார். அப்போ எந்திரிச்சு பார்க்கும்போது பார்த்தா தஞ்சு கோடி மறைஞ்சிருச்சு, அப்போ மடம் வந்திருக்கும். இப்போ அப்படின்லாம் ஒரு ஆள் ஏதோ 10 பேரில் ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் முன்னாடி உள்ள ஒரு நம்ம மீனவர்களுடைய சமூகம் காடு பார்த்து கடலை பார்த்து டயத்தை பார்த்து அந்த தொழில் பண்ணதில் பண்ண பழக்கத்தில் இன்றைக்கும் ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் அது என்றைக்குனாலும் நமக்கு அறிவுபூர்வம் ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பார், போயிட்டு அவருக்கு பெரும்பாலும் அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இக்கட்டான சொல்லும் போது இவர் வந்து அறிவு சொல்லுவார், ஏய் இது பாடுறா இப்படி பாடுறது என்னடா இது, அவர் சொல்ல மாதிரி பாடுறான். நீங்கள் எக்கோ சொல்கிற பார்க்குறவன் அவர் சொல்கிறே கேட்பாப்பில், அதுக்குள்ள ஒரு நேரம்லாம் இருக்குது. அது இன்றைக்கும் மீனவர்கள்ட்டையோ எல்லாத்தையும் இருக்கத்தான் செய்யுது. அதனால் பாரம்பரியமான ஒரு பழக்கம் வந்து மீனவர்கள்ட்ட இருக்குங்களே விட்டு போகலை, அதனுடைய தொடர்ச்சியில் வாழாவாடி வாழாவன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மீனவர்கிட்ட ஒரு போட்டுகள்லையும் வள்ளத்துலேயோ இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி கரையிருந்து போகும்போது ஒரு பெரிய ஆளுக்கும் சொல்லி தான் விடுவாங்க, இப்போ இது வந்து அதை பார்த்துக்கு அதை வந்து அதை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எது இல்லைன்னா பார்க்க மாட்டான். ஆனால் அப்படி போட்டால் இக்கட்டான சூழல் போது நம்ம அப்பா சொன்னாங்களே, மாமா சொன்னாங்களே, பெரியப்பா சொன்னாலும் யோசிச்சு பார்த்து அப்படி சொன்னால் இப்படிலே பண்ணணும், அந்த வேலையோ தொழிலையோ பார்த்துட்டு வர்ற அப்படின்னு ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் மீனவர்களுக்கு நல்லாவும் இன்றைக்குள்ள காலத்தில் வளர்ந்து போகிற பக்குவம் இருக்குது, ஆதி காலத்தில் உள்ள ஒரு கலாச்சாரத்தில் உள்ள ஒரு அனுபவமும் இருக்குது. அதனால் மீனவர்கள் இன்னும் வந்து வளர்ந்து வளர்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து.
1: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: மீனவருடைய ஒரு தொழில் அமைப்பில் அதாவது இன்றைக்குள்ள காலங்கிறதுக்கு நல்லதாக என்னென்னு கேட்க அறிவு நல்ல ஒரு கேள்வி தான். இன்னும் அந்த பதில் சொல்லுவதுக்கு எனக்கு சொன்னதுக்கு இந்த கடலோசி எப்படிக்கு நன்றி சொல்கிறேன்.
1: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

உங்களுக்கும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: வணக்கம் ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் அருள்தாஸ். காமராஜ் நகர் 1வது தெருவில் இருக்கேன்.
2: நம்மளுக்கு முன்னாடி காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தொழில் அதிக நவீனமாக இல்லாமல் தான் இருந்தது. இப்போ நம்மளோட தொழில் ரொம்ப அதிகமான நவீனமாக இருக்குது. இந்த டைமில் இருக்கக்கூடிய GPS எக்கோ சவுண்டர், இது இல்லாமல் இந்த காலத்தில் நீங்கள் வந்து தொழில் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா?
3: இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் செய்ய முடியாது. அந்த நேரத்தில் எங்கள் முன்னோர்கள் எங்கள் தகப்பனார் ஏன் நாங்கூட தொழில் பண்ணும்போது இப்படியான ஒரு கோழி உருண்டை சைஸில் இருக்கும், அதுக்கு பேர் வந்து காம்போஸ், அதை வச்சு தான் தொழில் பண்ணேன் எங்கள் காலத்தில். எங்கள் காலத்துக்கு முன்னோர்கள்லாம் வந்து காற்று கடலை அனுசரித்து பார்ப்பாங்க. அதே மாதிரி தூரத்தில் போய் தொழில் கொண்டு வர போகல, மீன் அதிகமாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட 7 மைலேஜ், 6 மைலேஜ், 5 மைலேஜ், மிஞ்சினா ஒரு 10 மைலேஜ் தான் போவாங்க. அந்த நேரத்தில் நிறையா மீன் வளங்கள் இருந்துச்சு, அதுக்கு தக்கன விலைவாசிகள் இருந்துச்சு. அந்த நேரத்தில் வந்து வெள்ளித்தோது நீவாட்டு மேகத்தில் நீவாடு கணக்கு பண்ணி தான் போவாங்க. அது எங்கள் தகப்பனார் தொழில் செய்யும்போது, நாங்கள் தொழில் செய்யும்போது அப்படி தான் போனோம். போய் இந்த காற்றுக்கரை மழை வரப்போகும்போது எங்களுக்கு கணிக்க தெரியாது, அதனால் அந்த சின்ன காம்போஸை வச்சு ஓடி வந்தோம். இப்போ உள்ள நேரத்துக்கு ரொம்ப அதிக இயந்திரங்கள் வந்த பிந்தி அவங்க அன்னைக்கு 6 மைலேஜ் தொழில் பண்ணாங்கன்னா இன்னைக்கு 30 மைலேஜ், 40 மைலேஜ் போகிறாங்க. அந்த சூழலை வந்து பெரிய ஆளுக்கு போனவங்களுக்கு வெள்ளித்தோது அது மேகம் நீபாட்டை வச்சு கணக்கு பண்ணுவாங்க. இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, எக்கோ சவுண்டர் GPS இல்லாமல் இப்போ உள்ளவங்க யாருமே தொழில் பண்ண முடியாது. ஒரு சில பேர் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், இன்னும் நாங்கள் GPS இல்லாமல் போகிறோம் அப்படின்னு சொன்னது 1000-2 பேர் தான் இருப்பாங்க.
2: ஒருவேளை நம்ம வந்து நம்மளுடைய துரதிருஷ்ட வசத்துக்கு நம்ம கொண்டு போகிற எக்ஸ்ட்ரா GPS-ம் நம்மளுக்கு வேலையாகி 2வது இருக்கிற GPS-ம் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது இந்த டைமில்?
3: போட்டு இப்போ போய் இழுக்கிறாங்கன்னா தனியாக போய் இப்போ இழுக்கிறது கிடையாது, 4 போட்டு 3 போட்டுன்னு செட்டாக இருப்பாங்க. அவங்க ஏற்காலத்தில் இழுக்க போகும்போதே சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எனக்கு GPS எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2வது மீன் வளங்களை விசாரிப்பாங்க, இழுவட்டு போகும்போது செட்டில் மீன் தெரியுதா, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு நம்பர் GPS-ல பதிஞ்சு 5 போட்டுன்னா 5 போட்டுக்குள்ளே நம்பர் வச்சுருப்பாங்க, அவங்களா பேசிக்கிடுவாங்க. பேசும்போதே அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த போட்டில் இந்த வேலையும் சொன்னாப்புல போட்டு குறிப்பிட்ட டயத்துக்கு வரலைன்னா இந்த தோதில் இந்த இடத்துல தான் இழுத்தாங்க அப்படின்னு தேடி போகிறதுக்கு வாய்ப்பு.
2: ரொம்ப நன்றி அவங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் எடுத்து.
2: இன்றைய கால சூழ்நிலையில் GPS எக்கோ சவுண்டர் இல்லாமல் நம்மளால் தொழில் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கேள்வியாக கேட்டிருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசுவோம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் திபோன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில GPS, எக்கோ சவுண்டர் மாதிரியான பல வசதிகள் மீன்பிடி தொழில இருக்குது. முன்னாடி ஒரு மீன் கூட்டத்தையோ இல்லைனா கடலோட ஆழத்தையோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்ன வழிகள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஒரு அனுபவசாலி இதுக்காகவே எல்லாருடைய படகுகள்லையும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கடல்ல கருப்பு தெரியுதா சிகப்பு தெரியுதா அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க. அது என்ன, கடல் வந்து எல்லா நேரத்துலையும் வெளியில இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல தானே தெரியுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா வந்து ஒரு சில மீன்கள் வந்து கூட்டமா வாழக்கூடிய மீன்கள். இந்த மாதிரி கூட்டமா வாழும்பொழுது அது இருக்கிற இடம் வந்து ஒரு கருப்பு கலர்லையோ இல்லைன்னா சிகப்பு கலர்லையோ இருக்கிற மாதிரி அடர் நிறங்கள்ல தெரியும். அதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க இந்த இடத்துல மீன்கள் அதிகமா இருக்குது அப்படின்றத. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய மீன்கள் வருது, இப்போ வந்து ஒரு டால்ஃபினோ இல்லைனா வந்து ஒரு பனை மீன் மாதிரியான மீன்களோ வந்து இருக்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வச்சுதான் ஒரு மீன் வந்து கூட்டமா இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. அந்த இடத்துல போய் வலை வச்சு அதுக்கப்புறமா மீன்களை பிடிச்சிட்டு வர வழக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து GPS, எக்கோ சவுண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சு மீன்பிடி தொழில் செய்கிறாங்க. கொஞ்சம் நவீனமான தொழிலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து வணிக மீன்பிடித்தல் அதிகமாகிடுச்சு. அப்படின்னா இந்த மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும் இல்லையா. அதனால இந்த GPS, எக்கோ சவுண்டரை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பாடல்களுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஜாலியா மாத்த வந்தாச்சு ஆனமலைஸ் டொயோட்டாவின் சூப்பரான ஜூலை ஆஃபர்ஸ். எல்லா ஜர்னியும் ஸ்பெஷலா மெமரபிளா மாத்த இனோவா ஹை கிராஸ், ஹை ஃபை ஃபீச்சர்ஸ், ஹை ஃபை ஸ்டைலுக்கு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர், சின்ன ஃபேமிலி பெரிய சந்தோஷத்துக்கு தி கிளான்சா, நியூ டிராவல் நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்கு தி ஆல் நியூ டைசர், ஸ்டைலிஷ் பிரியர்களுக்கு ஸ்டைலான ரோமியான், ஹை எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ, ஈஸி ஃபைனான்ஸ், லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி, ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். கால் 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்கான். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வராது. மாறா இந்த ஒரு வேலைய செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்து தான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழக நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாத்தி போன். நம்ம மீன்பிடி தொழில முன்னாடி கடலுக்கு போகும்பொழுது காடு கரைகளை ஞாபகம் வச்சுதான் தொழில் செய்வாங்க. அது என்ன காடு கரை அப்படின்னு நீங்க கேட்கலாம். காடு கரை அப்படின்னா வந்து கரையில இருக்கிற ஏதோ ஒரு அடையாளம். உதாரணமா ஒரு மரம், இல்லைனா ஒரு வீடு, சில இடங்கள்ல வந்து தூண்கள் வந்து கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுதான் அன்னைக்கு வந்து கடலுக்கு போனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து GPS, அதாவது புவி இடம் காட்டி, அதை வந்து வச்சிருக்காங்க. கரையில இருந்து நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத வந்து இப்ப எல்லாமே ஈஸியா பாத்துக்கிறதுக்கு GPS பயன்படுது. இந்த GPS வந்து 1960 வருஷம் வெற்றிகரமா பயன்படுத்தினாங்க அமெரிக்க கடற்படையினர். அதுக்கப்புறமா 1967 வருஷம் டிமேஷன் அப்படின்ற செயற்கைக்கோளை GPSக்காகவே உபயோகப்படுத்தினாங்க. இதை வந்து உருவாக்கி உலகத்துல இருக்கிற கடிகார நேரத்தோட, அதாவது இப்ப நம்ம இந்திய கடிகார நேரம் அப்படின்னா 12 மணி நேரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து மற்ற இடங்களில் வந்து 24 மணி நேரம் ரயில்வே டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடிகார நேரங்களோட பொருத்தி அதுக்கப்புறமா அதை வந்து செயல்படுத்தினாங்க. வெற்றிகரமாக GPS வந்து அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு GPS வந்து சரியான நேரத்தில் சரியான இடத்த சொல்கிறதுக்கு இது காரணமாக இருக்குது. என்ன அப்படின்னா செயற்கைக்கோள்கள். இந்த GPS வந்து ஒரே நேரத்தில் 4 செயற்கைக்கோள்களோட தரவுகள், அதாவது அதில் இருந்து சமிக்கைகளை பெற்று அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து உங்களுடைய டிஸ்பிளேல காட்டுது. இது எல்லாமே GPS உடைய செயல்பாடுகளாக இருக்குது. இதுக்கப்புறமா வந்து எக்கோ சவுண்டர். எக்கோ சவுண்டரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பாடல் வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக நாத்திபோம். நம்ம பகுதியில் வவ்வால்கள் இருக்கிறத நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். அது எப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, பெரும்பாலும் இரவு நேரத்தில் தான் அது தெரியும். அதுவும் கொய்யா பழம், வாழைப்பழம் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நைட்டில் தான் வந்து இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இரவு நேரத்தில் மட்டும் ஏன் வவ்வால்கள் வேட்டையாடுது? இரவு நேரத்தில் அதிகமாக வெளிச்சமே இருக்காது, மற்ற விலங்குகள்லாம் இரவில் வேட்டையாடாது, ஆனால் வந்து வவ்வால்கள் மட்டும் ஏன் இரவில் வந்து வேட்டையாடுது? எப்படி வேட்டையாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வவ்வால்கள் வந்து ஒரு சவுண்ட் மாதிரியான வேவ்ஸ்லாம் ஏற்படுத்துமா, அதெல்லாம் வந்து காற்றில் பரவ விட்டு அந்த அலைகள்லாம் மறுபடியும் அதுக்கிட்ட வருமா. அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வர்ற அலைகளை வச்சு அது வந்து என்ன பண்ணுன்னா, அந்த இடத்துல என்ன பொருள் இருக்குது, ஏதாவது பூச்சி இருக்குதா இல்லைன்னா வந்து ஏதாவது பழம் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிச்சி அது மூலமாக வேட்டையாடுறது தான் இந்த வவ்வால்கள். அதே மாதிரி தான் எக்கோ சவுண்டர்ஸும் கூட. அதிகமாக எக்கோ சவுண்டர் வந்து எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, கடலுடைய ஆழத்தை கணக்கிடுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க. பெரிய பெரிய கப்பல்களில் வந்து பேத்தோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வச்சு தான் வந்து இந்த கடல்களில் இருக்கிற ஆழத்தை பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளுக்கு எப்படி பயன்படுது எக்கோ சவுண்டர் அப்படின்னா, வந்து மீன் கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆழம் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எவ்வளவு ஆழம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு, மேடு பள்ளங்களை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எக்கோ சவுண்டர் வந்து யூஸ் ஆகுது. இன்னமும் கூட நம்மளுடைய மீனவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கோ சவுண்டரு ஜிபிஎஸ் இதெல்லாம் வந்துருச்சு, ஆனால் இன்னமும் நாங்கள் வந்து அப்டேட்டடான, அதாவது இன்னும் நவீனமான ஜிபிஎஸ்சி எக்கோ சவுண்டர்லாம் வந்துச்சுன்னா கூட அதையும் நாங்கள் வாங்கிக்கிடுவோம், அதுக்கு நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் நவீனங்கள் போக போக நம்மளும் அந்த நவீனத்துக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஒரு தோலனாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தானே. அதனால் வந்து கண்டிப்பாக இன்னமும் கூட வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். பாடல்களுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள், இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணியை ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் திபோன். சமீபத்துல ஒரு விஷயத்த வந்து நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த சால்மன் மீன்கள்லாம் இருக்குதுல, சால்மன் மீன்கள் வந்து அதிகமா நன்னீர் அப்புறமா கடல் நீர் ரெண்டுக்கும் இடையில வந்து வலசை போகும். இதுக்கு எந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்படின்னா வந்து முகத்வார பகுதிகள். முகத்வார பகுதிகளில் தானே வந்து தண்ணீர்கள் நன்னீர் வந்து, அதாவது ஒரு ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆறு வந்து கலக்கிற இடமும் என்னவா இருக்கும், முகத்வாரமாக தான் இருக்கும். அப்போ இந்த முகத்வாரத்தில் தான் வந்து ஈஸியாக அவங்க வந்து நன்னீருக்கும் கடல் நீருக்கும் தாவி தாவி அவங்க வந்து போய்க்க முடியும். அதனால வந்து இந்த முகத்வார பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். கிளாமத் அணை அப்படின்றது வந்து அமெரிக்காவில் இருக்கிற ஒரு முகத்வாரத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு வந்து இப்போ இல்லை. ஏன் அப்படின்னா, இதை இடிச்சிட்டாங்க. ஏன் இடிச்சாங்க அப்படின்னு கேட்டால், சால்மன் மீன்கள் வந்து வலசை போகிறதுக்கு தடையாக இருக்குது இந்த கிளாமத் அணை, அதனால இதை வந்து இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் வந்து இடிச்சிட்டாங்க. சால்மன் மீன்கள் மட்டும் வலசை போகிறதுக்கு தடையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல், சில விலங்குகளும் பறவைகளும் மக்களும் கூட இதனால் பாதிக்கப்படுறாங்க. அதாவது சால்மன் மீன்களை வச்சு பிழைப்பை நடத்துகிற பறவைகளும் பாதிக்கப்படுது, அதை பிடிச்சு வியாபாரம் பண்ணுற மக்களும் பாதிக்கப்படுறாங்க, அதை உணவாக உட்கொள்கிற விலங்குகளும் பாதிக்கப்படுது, அதனால இந்த அணைக்கட்டை வந்து நாங்கள் இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இன்னும் மூணு அணைகளையும் சேர்த்து இடிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த சால்மன் மீன்கள் வலசை போக வந்து 100 வருடங்கள் ஆயிடுச்சு. ஏன்னா 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கிளாமத் அணையை கட்டியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சால்மன் ஃபிஷ்லாம் இனிமேல் வருமா அப்படின்ற சந்தேகத்தோட அதையெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் அந்த அமெரிக்க மக்கள்கள். இதே மாதிரியே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு லேட்டாக தான் புரிய ஆரம்பிக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, புரியும் பொழுதே நம்மள்கிட்ட நிறைய வளங்கள் இருக்கிறதே கிடையாது. அதனால என்னென்ன வளங்கள் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே அறிஞ்சுக்கிட்டோன்னா, நம்மள்கிட்ட இருந்து எந்த வளமும் பாதிக்கப்படாமல் எந்த வளமும் போகாமல் அழிஞ்சு போகாமல் நம்மக்கிட்டே இருக்கும். அது மூலமாக நம்ம வந்து ஒரு நீடித்த நிலையான வாழ்வாதாரத்தை பெற முடியும் அப்படின்ற இந்த கருத்தோடையே இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே அருமையான கருத்துக்களோடு உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 km வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 km வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும், இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: என்ன நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளவு அக்கறையோடு சொல்றது நான் சுல்தானா. அடுத்த 1 அன்பான உள்ளங்கள் கதை கேட்கறதுக்கு இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. சே ஹரிஷ் எழுதின காதலும் கடந்து போகும் அப்படின்ற கதையத்தான் நம்ம கேட்க போறோம். கதைக்குள்ள

நேரம் ஆகியும் வெற்றிவேல் எந்திரிக்கவே இல்லை. நேத்து நடந்த அந்த நிகழ்வு அவரோட மனச ஆழமா பாதிச்சிருந்துச்சு. அப்படி இருந்தும் ஆழ்ந்த தூக்கத்துல வெற்றிவேல் லயிச்சு போயிருந்தாரு. அவர் படுத்து தூங்கினதே விடிகால 3 மணி போலதான். அவங்க அம்மாக்கு தெரியாது இல்லையா, தன்னோட புள்ள காலையில 3 மணிக்கு தான் படுத்தாருன்னு. நேரம் ஆகியும் இந்த பையன் எந்திரிக்காம ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கா? பொழுது விடிஞ்சது இவன் கண்ணுக்கு தெரியலையா என்ன? வெற்றி, எந்திரிக்கலையாப்பா? மணிய பாரு, 9:30 ஆச்சு அப்படின்னு சொன்னபடியே அடுப்படியில சமையல் வேலைகளை பரபரப்பா பார்த்தபடி வெற்றிவேலோட அம்மா ஜெயந்தி சொன்னாங்க. தன் பிள்ளையோட ரூம் கிட்ட வந்தாங்க. ஏண்டா நான் இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கேன், நீ காதலே வாங்காம தூங்கிட்டு இருக்க? பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்ப? எனக்கும் சமயக்கட்டுல நிறைய வேலை கிடக்கு. நானும் கத்தி கத்தி பார்த்தேன், நீ காதலே வாங்கல, அதான் அப்படியே கத்திக்கிட்டே உன் கிட்ட வந்து நிக்கிறேன் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற தன் பையனோட தோலை உசுப்பி உசுப்பி அவங்க அம்மா அவரை எந்திரிக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா வெற்றிவேல் அப்ப எந்திரிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு வெற்றிவேலோட அம்மா அவங்க கையால பட்டு பட்டுன்னு அவங்க பையனை அடிச்சாங்க. செல்லமா தான் அடிச்சாங்க அவரை எந்திரிக்கணும்ன்றதுக்காக. அப்பதான் அவர் கண்ணை லேசா திறந்தாரு.

0: ஒரு 5 நிமிஷம் தூங்க விடுமா, எனக்கு அசதியா இருக்கு.
1: போதும்டா, பொழுது விடிஞ்சு தூங்காத, அது உடம்புக்கு நல்லதில்ல.
0: இப்ப நீ எந்திரிச்சு காலையில பண்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒழுங்கா என் கிட்ட வந்து நிக்கணும். இப்ப நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை சொல்ல போறேன், அது நீ பண்ணியே ஆகணும்.
1: என்னமா வேலை? இப்பதாமா எந்திரிச்சிருக்கேன், என்ன வேலை சொல்ல போற?
0: அது நான் சொல்றேன், நீ முதல்ல போய் பல்லு தேய்ச்சிட்டு உன்னோட காலையில பண்ற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அப்புறமா என்ன வந்து பாரு அப்படின்னு அவங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க.
2: காதலும் கடந்து போகும் அப்படின்ற கதைய அலைபாயுதே நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். பாடல்களை தொடர்ந்து

0: ஆனோ காதுகுத்து வழக்காப்பு பிறந்த நாள்னு உங்க வீட்டு பங்கன் ஆயிருந்தாலும் சரி, கார்பரேட் ஈவெண்ட் ஆயிருந்தாலும் சரி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தணுமா, அப்ப நீங்க வர வேண்டிய இடம் ராமேஸ்வரம் தி ரெசிடென்சி டவர்ஸ். ராமேஸ்வரம் தீவின் ஒரே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். பிசினஸ் ஆர் ஃபேமிலி செலிபிரேஷன், கிராண்ட் செலிபிரேஷன்ஸ்க்காகவே இருக்க 10 முதல் 500 நபர்கள் வரை அமரக்கூடிய பிரீமியம் பேங்க்வெட் ஹால், வேர்ல்ட் கிளாஸ் டைனிங், எலகன்ட் லான்ச், சிக்னேச்சர் கேக் அண்ட் பீசா ஷாப்ஸ், ரெஃப்ரெஷிங் ஸ்விம்மிங் பூல், ஃபுல்லி எக்யூப்ட் ஃபிட்னஸ் சென்டர், ரெஜுவினேட்டிங் ஸ்பா, அட்டகாசமான அவுட்டோர் கேட்டரிங். வாழ்க்கையின் சிறந்த தருணங்களை சிறப்பாக்க தி ரெசிடென்சி டவர்ஸ் ராமேஸ்வரம். தொடர்புக்கு 7397-790-803. ராமநாதபுரம் கால் 8012799000.
1: மண்டபம்
0: மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: காதலும் கடந்து போகும் அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. என்னதான் வெற்றிவேல் எந்திரிச்சு உட்கார்ந்தாலும் அவரோட மனசு சரியாவே இல்ல. அம்மா திட்டுவாங்களேன்னு சொல்லி கொல்ல பக்கமா போய் உட்கார்ந்துட்டார். கண்கள் ரெண்டும் அவருக்கு தக்காளி பழம் போல செவந்து போயிருந்துச்சு. அப்புறம் குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு நல்லா ஜில்லு தண்ணியில தழும்பு தழும்ப குளிச்சுட்டு தண்ணி இருந்த அண்டாக்குள்ள முகத்தை முக்கி கண்களை நல்லா விழிச்சு பார்த்தாரு. அந்த குளிர்ந்த தண்ணி வெற்றிவேலோட கண்களை மட்டும்தான் குளிர்ச்சி ஆக்குச்சே ஒழிய அவர் மனசோட வெப்பத்தை தணிக்க முடியல. பல்லு விளக்கிட்டு காலையில அவர் பண்ற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு நல்லா குளிச்சு தலைய தவட்டினபடியே வீட்டுக்குள்ள வந்தார். சோஃபால அப்படியே சாஞ்சபடி உட்கார்ந்து அலமாரியில இருக்கிற லவ் பேர்ட்ஸ் பறவைகளோட சிலைய வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தார். இந்த கிஃப்ட் அப்பவே கொடுத்து என் லவ்வ சொல்லிருக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் காரணம் அப்படின்ற மனக்குமுறல் வெற்றிவேலோட மனச வாட்டி எடுத்துருச்சு. அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து குளிச்சுட்டு அவரோட எல்லா காலை வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நின்னாரு. மா, ஏதோ வேலைன்னு சொன்ன, என்ன வேலைமா? காலேஜ்க்கு போறதுதான் வேலை. ஒரு வாரமா நீ காலேஜ்க்கு போகாம என்னடா பண்ணிட்டு இருக்க? கஷ்டப்பட்டு காசு சேர்த்து உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டா நீ என்னடா அப்படி லீவ் போட்டு சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு நீ காலேஜ்க்கு போயே ஆகணும். மா, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேமா. எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலியா இருக்கு. தலைவலியா இருக்கா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சு உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டா அந்த அருமை உனக்கு கொஞ்சம் கூட புரியல? தலை தானே வலிக்குது, காய்ச்சல் ஒன்னும் அடிக்கலையே. தயவு செஞ்சு போ, ஒரு வாரத்துக்கிட்ட ஆச்சுப்பா, அம்மாக்காக போப்பா. மா பிளீஸ் மா, என்னால முடியலம்மா, மனசு வேற சரியில்லைம்மா. மனசு சரியில்லையா? என்னடா என்னாச்சு, ஏன் முகம் மாறுது? எப்பவுமே தெளிஞ்ச நீரோட மாதிரி இருப்பியே, இப்ப என்ன கலங்கின குட்ட மாதிரி இருக்க? என்னாச்சியா, சொல்ல அம்மா கிட்ட. ஒன்னும் இல்லம்மா, சும்மா தான். நான் கூட நீ எதுவும் வேலை சொல்ல போறியோன்னு நினைச்சேன். காலேஜ்க்கு தானே போ சொல்ற? நான் நாளைக்கு போய்க்கிறேமா. இல்ல வெற்றி, இது நாள் வரைக்கும் அம்மா கிட்ட நீ எதையுமே மறைச்சதில்ல. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே சொல்லலாமா வேணாமான்னு தவிச்சிட்டு இருக்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் உன்னை பெத்த அம்மா தானடா, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என்னை நம்பி உன் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வை. என்னால முடிஞ்ச ஆறுதல உனக்கு நான் கண்டிப்பா கொடுக்கறேன். என்னன்னு சொல்லுப்பா. உன்னை இப்படி சோகமா பாக்குறதுக்கு என்னால முடியல. அப்படின்னு உங்க அம்மா உண்மையா மனசுல எந்த கலங்கமும் இல்லாம கேக்கும் போது வெற்றிவேலுக்கு அந்த நிமிஷத்துல இருந்தே கண்ணு தானா கலங்கிருச்சு. அவர் மனசு விட்டு அவங்க அம்மா கிட்ட பேசிருப்பாரா இல்லையான்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: காதலும் கடந்து போகும் அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சியில வெற்றிவேலோட கண்கள் கொளமாகி போச்சு. சின்ன பிள்ளையில அவங்க அம்மாவோட முந்தானைய பிடிச்சு அவரு எப்படி அழுவாரோ அதே மாதிரி இப்ப அவங்க அம்மாவோட கைய பிடிச்சு தேம்பி தேம்பி அழுதாரு. வெற்றி, ஏண்டா இப்படி அழுகிற, என்னாச்சுன்னு சொல்லு. மா, நான் சொன்னா நீ தப்பா எடுத்துக்க மாட்டேயே என்ன? என்னடா நம்ம புள்ள இப்படி பண்ணிட்டானேன்னு என்ன பத்தி நீ எதுவும் தப்பா நினைக்க மாட்டேலமா? சத்தியமா நினைக்க மாட்டேன்பா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அம்மா கிட்ட தானே சொல்ற, வெளிப்படையா பேசு. முதல்ல கண்ணீர் எல்லாம் தொட, தண்ணி குடி, தைரியமா உட்காரு, சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு. இந்தா தண்ணி குடி. மா, காலேஜ்ல ஒரு பொண்ணுனா உயிருக்குயிரா விரும்பினேமா. நல்ல பொண்ணு, அமைதியான குணம். 4 வருஷத்துல எப்படியாவது என்னோட காதல் அவகிட்ட சொல்லிடலான்னு நினைச்சேன். ஆனா எனக்குள்ள இருந்த அந்த தயக்கமோ பயமோ என்ன தடுத்து நிப்பாட்டிருச்சு. அது மட்டும் இல்லம்மா, நீ கஷ்டப்பட்டு என்ன படிக்க வைக்கிற, அந்த கஷ்டத்தெல்லாம் பாக்குறப்போ சொல்ல போன காதலையும் நான் மறைச்சு மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டேன். இப்போ அது செத்து போச்சுமா, அந்த காதலையும் மனசுல இல்ல. ஆனா அந்த நினைவுகள் என்ன வேரோட அழிச்சிட்டு இருக்கு, என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குதுமா. கட்டத்துக்கு மேல என் மனசுல இருக்கிற காதல அந்த பொண்ணு கிட்ட சொல்லிரலான்னு முடிவு பண்ண, கடைசியா ஃபேர்வெல் அன்னைக்காச்சும் போய் நம்ம அலமாரியில இருக்கு பாத்தியா அந்த லவ் பேர்ட்ஸ் இல, அதை எடுத்துட்டு போய் அந்த பொண்ணு கிட்ட குடுக்கலான்னு கூட நினைச்சேமா. ஒரு நிமிஷம், இது ஒரு தலை காதலா இல்ல இரு தலை காதலா? ஒன் சைடு லவ் தாமா, அவகிட்டதான் நான் சொல்லவே இல்லையே. அப்ப பிரச்சனையே இல்ல, ஃப்ரீயா விடு, அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா, நான் ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கேன், நீங்க ஜாலியா பேசுறீங்க, என் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு விளையாட்டா போச்சா? சேச்சே, நீ என்னோட பையன், உன்னோட மனசு கஷ்டப்பட நான் அனுமதிக்க மாட்டேன். நீ முழுசா கதையை சொல்லு, அப்புறம் நான் உனக்கு விளக்கம் சொல்றேன் அப்படின்னு தன் பையனுக்கு தைரியம் கொடுக்கறது மாதிரி ஜெயந்தி அம்மா பேசினாங்க. சொல்லுடா, அப்புறம் என்னாச்சு? அந்த பொண்ணு கிட்ட அந்த கிஃப்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணியா இல்லையா? எனக்கு என்னமோ நீ பண்ணாத மாதிரில இருக்கு. ஏம்மா? அதான் அந்த லவ் பேர்ட் செல நம்ம வீட்டு அலமாரியில இருக்கே, அப்புறம் எப்படி கொடுத்துருப்ப? உனக்கு எப்பவுமே விளையாட்டு தாமா, நான் சொல்ல போற கதைய முழுசா கேளு, அப்புறமா என்ன கலாய்ச்சு பேசு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது போல வெற்றிவேல் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அழகழகான பாடல்கள் நேயர்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: காதலும் கடந்து போகும் அப்படின்ற கதைய நேயர் உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. அந்த கிஃப்ட எடுத்துக்கிட்டு நான் அந்த பொண்ணு கிட்ட போனேம்மா. ஆனா அதுக்கு முன்னாடியே பெரிய பெரிய திருப்பங்கள்லாம் ஏற்பட்டு போச்சுமா. அவளை பாக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அவளோட ஃப்ரெண்ட பார்த்தேன். அவகிட்ட

விஷயத்த சொல்லிட்டேன். அப்ப அவதான் சொன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயம் ஆயிருச்சுன்னு. சரி ஓகே அப்படின்னு மனச கட்டுப்படுத்திக்கிட்டு நானும் வந்துட்டேன். அப்புறம் என்னமா பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாதுல்ல. ஆனா இப்ப வரைக்கும் நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கே தெரியாதுமா. நேத்துதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆச்சு. என் மனசு உடஞ்சு போச்சுமா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. இப்ப வரைக்கும் ஒரு வாரம் நான் காலேஜ் பக்கமே போல. நான் என்னமா பண்ண? நான் பண்ணது தப்பாமா? நீ என்ன பத்தி தப்பா நினைக்கிறியா என்ன? அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை வெற்றிவேல் அவங்க அம்மாவை பார்த்து கேட்கும் போது ஜெயந்தி ஒரு நிமிஷம் ஒரிஞ்சு போன மாதிரி உட்கார்ந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையனோட தலைமுடிய மெல்ல கோதி விட்டு, தம்பி உன் வயச கடந்துதான் நானும் வந்திருக்கேன். உன் நிலைமை என்னன்னு எனக்கும் புரியுது. இருந்தாலும் உன்னைய இப்படி பார்க்கும்போது என் மனசு தாங்கலப்பா. இதுக்கப்புறம் தான் நீ நல்லா வரணும். மனசே பொறுக்கலம்மா. அப்படியே ஒரு ரெண்டு அம்மிக்கல் எடுத்துக்கோயே, அந்த அம்மிக்கல்ல தூக்கி என் மனசுல வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ வெயிட்டா இருக்கு. சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவும் பண்ண முடியலம்மா. கண்ணை மூடினா தூக்கம் வருது, ஆனா நிம்மதியா என்னால தூங்க முடியல. 3 மணிக்கு தான் படுத்தேம்மா, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சு. சரியாவும் தூங்கல, கண்ணை மூடி படுத்திருந்தேன், அவ்வளவுதாம்மா. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணோட மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரியாம போனதுதான் என் மனசுக்கு வலிய கொடுத்துக்கிட்டே இருக்குமா. ஏதோ ஊசை வச்சு குத்துற மாதிரி நறுக்கு நறுக்குன் இருக்குமா. நான் என்னமா பண்ண? வெற்றி அம்மா உனக்கு ஒன்னு சொல்லவா, ஒரு பையன் நம்மள தான் பாக்குறான்றத பொண்ணுங்க ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பொண்ணு உன்னை விட்டு விலகி இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும். என்னன்னு கெஸ் பண்ணு. தெரியலையம்மா, நீயே சொல்ல. ஒன்னு உன்னோட எதிர்காலத்தை நினைச்சிருக்கணும். இப்படி நினைக்கிற பொண்ணுங்க கோடியில ஒருத்தவங்களா தான் இருக்க முடியும். ரெண்டாவது அந்த பொண்ணுக்கு வேற பையனை பிடிச்சிருக்கணும். அப்படியும் இல்லைன்னா அம்மா அப்பாவை பார்த்து அந்த பொண்ணு பயப்பட்டு இருக்கணும். இது மட்டும்தான் காரணமா இருக்குமே ஒழிய வேற எதுவும் இருக்க முடியாது. அதனால தேவையில்லாம நீ கண்ணீர் வடிக்காத. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கு, கண்ணுல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வந்துரும்னு. வாங்க, கண்ணுக்கு தெளிவும் பிரகாசமும் கிடைக்குமா. அதுக்காக வேணா அழுதுக்க. மனசுல பாரம் உண்மையா நியாயமா நமக்கு ஒரு வழிய கொடுக்கும்பா. அது நிதர்சனமான உண்மையை சார்ந்து இருக்கும். இப்போ நம்ம மனசுல இருக்கிற பாரம் காதலை தாண்டி பிரிவு துயர் வலி இதெல்லாம் சார்ந்து வரும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த பாரம் போறதுக்கு அழுகிறது நல்லது, மனபாரம் குறையும். ஆனா இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களை மனசுல சுமந்துக்கிட்டு உன் நிம்மதியை தொலைச்சிடாத அப்படின்னு உங்க அம்மா அவங்க பையனுக்கு ஆறுதல் கொடுக்கும் போது வெற்றிவேலுக்கு அவங்க அம்மா மேல இன்னும் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகிட்டே போச்சு. அவர் ஆரம்பத்துல பயந்தாரு அவங்க அம்மா அவரை திட்டுவாங்களோ தப்பா எடுத்துப்பாங்களோன்னு. ஆனா அந்த மாதிரி எந்த வகையிலயும் பேசாம தம் பையன் கிட்ட ஜெயந்தி ஒரு ஃப்ரெண்டு போல பேசவும் வெற்றிவேலுக்கு அது ரொம்ப மன நிம்மதியை கொடுத்துச்சு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அலைபா இதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அன்பான நேயர்கள், இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. வெற்றி கண்ணா, இந்த உலகம் மாதிரி தான் நம்ம மனசும் பறந்து விரிஞ்சிருக்கணும். அத வெறும் காதலுங்கிற பேர்ல அடக்கிறவே கூடாது. படிச்சதுக்கு அப்புறம் நிலையான வருமானம் வர்ற மாதிரி ஒரு நல்ல வேலைய தேடு, நல்ல சம்பாரி, புது புது இடத்துக்கு போய் சுத்தி பாரு, வாழ்க்கைய சந்தோஷமா கொண்டாடு. உனக்கான ஒருத்தி உன்னை தேடி கண்டிப்பா வருவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, சரியா? இது கேட்டு வெற்றியால ஒன்னும் பேச முடியல. தொண்டைய ஏதோ அடைச்சது போல விம்மி விம்மி அழுதபடி உட்கார்ந்திருந்தாரு. தொண்டை வரைக்கும் அடைச்சுகிட்டு இருந்த வெற்றியோட அழுக அவங்க அம்மாவோட பேச்ச கேட்டு படிப்படியா இறங்கி போச்சு. அவங்க அம்மாவோட கைய பிடிச்சு ஒரு கணம் அவரோட கண்களை மூடி தலைய மட்டும் மேலும் கீழுமா அசைச்சாரு. தன் பையனோட தலை அசைவிலையே ஜெயந்திக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அவங்க பையன் இனிமே நல்லா வந்துருவாருன்னு. சரி சரி, எதையும் யோசிக்காம கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுத்துக்க. அம்மா உனக்கு சாப்பாடு பண்ணி கொண்டு வரேன். நல்ல திருப்தியா சாப்பிடு, நிம்மதியா படுத்து தூங்க. இன்னைக்கு நீ காலேஜ்க்கெல்லாம் போவேணா, நாளைக்கு போ, நான் கிச்சன்ல போய் சமைக்கிறேன், நீ அமைதியா உட்காந்து ரெஸ்டடு. கண்களை மூடி வெற்றிவேல் சோஃபால சாஞ்சு படுத்திருக்கும் போது அவரோட மனசாட்சி அவர்கிட்டயே பேசுச்சு. வெற்றி, உன்னோட வலியும் ஏக்கமும் கவலையும் எனக்கு தான்ப்பா தெரியும். கற்பனையிலேயே இந்த பொண்ணுக்காக காதல் சாம்ராஜ்ய கோட்டையை கட்டி வச்சுக்கிட்டு அந்த கோட்டை இடியும் போது வர்ற வலிய விட அது உனக்கானது கிடையாதுங்கிறப்பதான் அது ரொம்ப கொடுமையா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அம்மா சொன்ன மாதிரி புதுசா வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்ணு. ஆல் தி பெஸ்ட். தேவையில்லாம மனசுக்குள்ள கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை உன் கையில, அத நீ பூக்கடையா மாத்த போறியா சாக்கடையா மாத்த போறியான்றது உன் கையில தான் இருக்கு, பாத்துக்க. ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு வெற்றியோட மனசாட்சி அவர்கிட்ட பேசுச்சு. படாருன்னு கண்ணை மொழிச்சு டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டாரு. திரும்பவும் தண்ணி எடுத்து மடக் மடக்குன்னு குடிச்சாரு. சைலண்ட்ல போட்டிருந்த தன்னோட போனை ஆன் பண்ணதும் வெற்றிக்கு 21 மிஸ்டு கால் வந்திருந்துச்சு. யாருன்னு பார்த்தா அது வெற்றியோட க்ளோஸ் ஃப்ரெண்டான முத்து. உடனே அவர் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணாரு. ஹலோ முத்து, சாரிடா, போனை சைலண்ட் மோட்ல போட்டேன், அதான் நீ போன் அடிக்கவும் எனக்கு தெரியாம போச்சு. பரவாயில்லடா பரவாயில்ல, நீ நல்லா இருக்கியா, மனசளவுல நீ ஓகே தானே? ஆ, நான் பரவாயில்லடா, நல்லா தான் இருக்கேன். வெற்றி, நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னதை தான் இன்னைக்கும் சொல்றேன். அந்த பொண்ணை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு உன் வாழ்க்கையை பாரு. உன்னை நம்பி உங்க அம்மா இருக்காங்க, அதை மட்டும் மறந்துடாத. சரிடா, இது நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா என்ன? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு, நான் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறமா உனக்கு போன் பண்றேன், பை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி அந்த போனையும் கட் பண்ணிட்டாரு. அவங்க அப்பாவோட திருவுருவ படத்துக்கு கீழே ஏத்தி வைக்கப்பட்டிருந்த தீபம் லேசா மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. வெற்றி உடனே போய் அந்த விளக்குல இருக்கிற திரிய மேல தூண்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தீபம் நல்லா எரிய ஆரம்பிச்சுச்சு. தீபத்தோட ஒளியானது திருவுருவ படத்துல இருந்த வெற்றியோட அப்பா முகத்துல பிரகாசமா மிளறிச்சு. வெற்றி அவங்க அப்பாவோட போட்டோவை ஒரு நிமிஷம் கண்களை சிமிட்டாம பார்த்தபடியே நின்னாரு. கண்களை சிமிட்டாம நிக்கவும் கண்ணுல இருந்து தண்ணி மெல்ல வந்துச்சு. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, இவ்வளவு நாளா சிரிக்காத அவங்க அப்பாவோட போட்டோ இன்னைக்கு மட்டும் ஏனோ தெரியல ரொம்ப சிரிச்ச முகத்தோட அழகா இருந்துச்சு. அப்பதான் வெற்றியோட மனசுல நம்பிக்கை துளிர் விட்டுச்சு. தன் குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு அப்பதான் வெற்றி ஒரு திட்டவட்டமான முடிவுக்கே வந்தாரு. அன்பான நேயர் நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில நேயர்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேட்பீங்க, எதுல கேக்குறீங்க? வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00. குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-3.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைத்தளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா வண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லமாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குன்னு?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
3: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: அதித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அத பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்புல, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி. வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-ல் இருந்து 9-ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க நாளை

0: ஃபேஸ்புக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.

0: அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும்ல டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இந்த மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன்? கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற? ஒன்னு புரியல எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்டர், ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: ஏதோ ஒரு பூச்சி நம்மள தாக்குது அப்படின்னா ஒண்ணு கடிக்கும் இல்ல கொட்டும். ஆனா இந்த கம்பளி பூச்சி மட்டும் ஏன் நம்ம மேல பட்ட உடனே அரிப்பை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? சரி, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? கம்பளி பூச்சியோட உடம்பு ரொம்பவே சாஃப்டானது. அதனால ஈஸியா பறவைகள் விலங்குகள்னு கம்பளி பூச்சிய இரையாக்கிக்கிறோம். அதனால அதோட உடலை பாதுகாக்கிற விதத்துல உடல் ஃபுல்லா தூவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகளா இருக்கும். எதிரிகள் யாராவது தாக்க வரும் போது அந்த தூவியில இருந்து ஒரு சில வேதிப்பொருட்கள் வெளியே வர்றதுனால அதை தொட்ட உடனேயோ இல்ல நம்ம மேல படும் போதோ அரிப்பு ஏற்படுது. இனிமே கம்பளி பூச்சியினால அரிப்பு ஏற்படுது அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இது மாதிரி என்ன சொல்றது?
1: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
2: என்ன தாத்தா?
1: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
2: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
1: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
2: அது என்ன தாத்தா கரவாடை?
1: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
2: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ் இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
1: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
2: வடக்கு திசை.
1: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
2: என்னது புரியலையே.
1: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
2: கிழக்கு பக்கம்.
1: பின்னந்தல?
2: மேற்கு பக்கம்.
1: வலதுகை?
2: தெற்கு பக்கம்.
1: இடதுகை?
2: வடக்கு பக்கம்.
1: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
2: தாத்தா கையிலயோ

0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி. அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போதும். இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை படம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா மொபைலா, இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரி கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம் ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டரை போட்டு டேங்க்ல தண்ணிய ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன் கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்தை

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இன்று அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: இன்று அஞ்சலி மற்றும் கீதாஞ்சலி திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மச்சான், என்னாச்சு? கடலுக்கு போலையா? திரும்பி வந்துட்டிய?
1: என்னத்த சொல்ல, எப்பவாச்சும் ஒரு நாள் தான் கடலுக்கு போறோம். அப்பவும் காத்து புயல்னு கட்டில போடுறாங்க. அப்படியே போயிட்டு வந்தாலும் பாடு இல்ல, பாடு வந்தாலும் விலை இல்ல. வருமானத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பசங்களுக்கு வேற இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்.
0: மச்சான், நீங்க தப்பா நினைக்கலைனா நான் வருமானத்துக்கு ஒரு வழி செய்வேன்.
1: நீ என்னமா பண்ணுவ?
0: உங்களுக்கு பிடிக்காதுன்னுதான் இவ்வளவு நாளா சொல்லல. நீங்க கடலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த சிப்பி பாசி வச்சு அலங்கார பொருள் ரெடி பண்ண கத்துக்கிட்டேன். அதுல நிறைய மாலை பூங்கொத்து மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அது மூலமா கொஞ்சம் காசு கிடைச்சிச்சு. அதை சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் மச்சான். அப்படியே அதையே தொழிலா பண்ணலான்னு இருக்கேன் மச்சான்.
1: உனக்கு அது பண்றது ரொம்ப பிடிக்குமா என்ன?
0: ரொம்ப பிடிக்கும் மச்சான்.
1: அப்ப பண்ணு. வருமானம் பெருசா ஒண்ணு வராட்டாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருக்குல, நீ பண்ணு.
0: என்ன மச்சான், உங்களுக்கு தான் பொண்ணுகளை வேலைக்கு அனுப்புறதே பிடிக்காதே?
1: ஆமா, பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு உன்னோட அந்த வருமானம் தான் பசங்க படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்கு. வீட்டுல ஆம்பளைங்க வேலைக்கு போகும்போது பெண்கள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு தான் சொன்னேன். நீங்க வெளியையும் வேலை பார்த்துட்டு அப்புறமா வீட்டு வேலையும் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அதனாலதான் நான் கூட அப்படி சொன்னேன். இது உனக்கு பிடிச்சதுல, நீ பண்ணு. வீட்டு வேலைய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
2: வீடை உங்கள் களமெனில் அக்களத்தில் வெற்றி கொள்ள கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கை கொடுக்கலாம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6-9 வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நீயே சொல்லு.
2: நீயே சொல்லு.
1: நீயே சொல்லு.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நேரத்தை எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஆனா நேரத்தை பாக்குற கடிகாரத்தை வாங்க முடியும். அப்படி நேரம் பாக்குற கடிகாரத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யாரு அப்படின்னா, கிபி 1510 வருஷம் ஜெர்மனியை சேர்ந்த பீட்டர் ஹென்கின் தான் நேரத்தை காட்டுற கடிகாரத்தை உருவாக்குனாங்க. அப்புறம் 1656 வருஷம் கிறிஸ்டியன் ஹியூஜென்ஸ் அப்படிங்கிறவங்க ஊசல் கடிகாரத்தை உருவாக்குனாங்க. இவர் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 1 நிமிஷத்துக்கு 60 நொடிகள்னு பிரிச்சாங்க. அப்படி இந்த காலத்துல இருக்கிற எல்லா கடிகாரத்துக்குமே முன்னோடி ஹியூஜென்ஸ் உருவாக்குன கடிகாரம் தான்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆளு வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போனை சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணா, இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதும் யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நான் உனக்காக

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. உங்க குழந்தைகிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஜூனியர் ஜூனியர் ஜூனியர்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பார், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும்.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: உறவு சொல்ல ஒருவர் இன்றி வாழ்பவன், அவன் உலக வாழ்க்கை பள்ளியிலே மாணவன், இரவு வேளை அரசனாக போனவன், நெஞ்சில் இரக்கமுள்ள திருடன்.

நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

கன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள்.

மலர் பிறையாயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம்

Bond.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர July 25 அன்னைக்கு பாம்பன் வினோ மஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 13 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி, கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னும்

0: சார் சொல்றீங்க, இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
0: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவும் ஃபாலோவர்ஸ் ஆவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
0: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டு விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டு விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனர் உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்னு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலு கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி. உங்க குழந்தை கிட்ட வாசிப்பு ஆர்வத்தை உருவாக்கணுமா? உங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க குழந்தைகளுக்கான கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழாக்கு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி மற்றும் பல்லாங்குழி அமைப்பு இணைந்து நடத்த போற குழந்தைகளுக்கான மாபெரும் கலை இலக்கிய கொண்டாட்ட திருவிழா வர ஜூலை 25 அன்னைக்கு பாம்பன் வினோமஹால்ல நடக்க போகுது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச கோமாளி நாடகம், நாகப்பட்டினம் வானவில் பள்ளி குழந்தைகளோட நாடகம், அப்புறம் பல்வேறு எழுத்தாளர்களோட கலந்துரையாடலும் நடக்க இருக்கு. விழால கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் 5 புத்தகங்கள், பரிசுகள் மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுது. 6ல் இருந்து 9ஆம் வகுப்புக்குள்ள படிக்கிற குழந்தைங்க தான் இதுல கலந்துக்க முடியும். கலந்துக்க விரும்புறவங்க இன்னைக்குள்ள முன்பதிவு செய்யணும். முன்பதிவுக்கு கால் பண்ணுங்க 7094439993.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு போதுங்கு

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மூளை என்ன வீட்லயா வச்சுட்டு வந்துட்ட இப்படின்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மூளைய வச்சுட்டே நாம அவ்வளோ யோசிக்கிறோம். ஒரு உயிரினத்துக்கு 9 மூளை இருக்குதான். சொன்னா நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. அந்த உயிரினம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? வேற யாரும் இல்லங்க, ஆக்டோபஸ் தான். ஆக்டோபஸ்க்கு கிட்டத்தட்ட 9 மூளைகள் இருக்காம். அதுலயும் மைய மூளை அதோட தலையில இருக்குமா. மிச்ச 8 மூளைகள் பாத்தீங்கன்னா ஆக்டோபஸோட 8 கைகள்லயும் தனித்தனியா இருக்குது. அந்த கைகள் எல்லாமே தனித்தனியா செயல்படக்கூடியது. இந்த கைகளுக்கு உத்தரவு தலையில உள்ள மூளையில இருந்து வர, மாறா இந்த ஒரு வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கையில உள்ள மூளையில இருந்துதான் அதுக்கான உத்தரவு வரும். அதனால இதோட கைய தனியா வெட்டி போட்டா கூட ஈஸியா உணவு தேடி நகர்ந்து போகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.